0: இதுவரை கீரவாணி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் மக்கட்பேறு 7வது அதிகாரம் 10வது குறட்பா.

தன்னை கல்வியுடையவனாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் பதில் உதவி என்னவென்றால், இவனுடைய தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும்படி நடத்தலாகும்.

0: கேரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகம், 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். 8:00 இதயராகும், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும், 8:50 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் மனித வளத்தின் மகத்துவம். பேராசிரியர் முனைவர் எஸ் ஐயம் பிள்ளை அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், ஆனந்தராகம், ஆனந்த பூங்காற்றே திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம நடபைரவி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள். 12:10 மங்கையர் உலகத்தில் பொதுவெளியில் கூச்சம் வெட்கம் எத்தருணங்களில். 1 மணிக்கு மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள்.

பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி பெட்டவாய்த்தலை கே அண்ணாவி அவர்கள். 2:30 மணிமலரில் பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் துறையூர் கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழலையர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து கதை எனும் தேவதை கேட்கலாம். 3:00 இசைத்தூரல், 4:00 வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 சயின்ஸ் பீடியா, இதில் ஆழ்கடல் ஆச்சரியம். தமிழ்நாடு விஞ்ஞான பாரதி இயக்க தலைவர் வி பார்த்தசாரதி அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப செல்வராஜ் அவர்கள். 8:00 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 11:00 திரை இசை, 12:10 சங்கீத சாரலில் தாளவாத்திய நிகழ்ச்சி, என் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம், ஜி கிரீஷ் அவர்கள் கஞ்சிரா. இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திமடல், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த

0: வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: பக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம், உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும், நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும், தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கைக்கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளூட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும், அடித்து குத்தி கிழித்தாலும், செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும், எதிர்த்து முட்டி தடுத்தாலும், தடைகள் தாண்டி நடைபோட்டு தாவி செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும், வெட்டி கொத்தி சிதைத்தாலும், நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும், பலர் கைகொட்டி நகைத்தாலும், முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம். நம்பிக்கையாய் நடப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

நம் வாழ்க்கையில் கடவுளின் திட்டம் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை பாதை கடினமாக இருக்கலாம். ஆனால் கடவுள் அமைதியாக நமக்காக பெரிய ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. தாமதம் என்பது மறுப்பு அல்ல, சரியான நேரத்திற்கான தயாரிப்பு. இன்று புரியாத பல விஷயங்கள் நாளை ஆசீர்வாதமாக மாறலாம். அதனால் நம்மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கை வைத்து இந்நாளை உற்சாகமாய் தொடங்குவோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் மகாநதி சோபனா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:21. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. இனி பாடல் கேட்கலாம் மனோ குரலில்.

திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அக்கரைப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய அஷ்டபந்தன நூதன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், மகா தீபாராதனை.

0: இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். நேரம்
1: இப்பொழுது 6:35.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 27 சனிக்கிழமை.
3: நிகழ்ச்சியில் இன்று
2: உங்களுக்காக ஒரு கடுதாசி.
4: அன்புள்ளம் கொண்ட சிவகுமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நவீனம்னு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதனால் உண்டாகும் விளைவுகளை நாம கருத்தில் கொள்ளணும். உதாரணத்துக்கு நவீன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள்னு எடுத்துக்கிட்டா, ரசாயன உரங்களின் பயன்பாடு அதனால் உணவு உற்பத்தி அதிகரித்தாலும் மண் வளம், அதன் தன்மை, மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் எல்லாமே குறைந்து போகின்றன. அந்த காலத்தில் நிறைய இயற்கை உரங்களை போட்டுத்தான் பயிர் சாகுபடி மேற்கொண்டார்கள் நமது முன்னோர். அதனால் எவ்வித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படலை. அளவுக்கு மிஞ்சினா கூட இயற்கை உரங்களால்

0: எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் ரசாயன உரங்கள் அப்படி அல்ல. நிச்சயமாக மண்வளம் மனித வளம் குன்றும். அதென்ன மண்வளம்? ஒரு பயிர் அதன் வளர்ச்சி காலத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் திறன் மண்வளம். அம்மண்ணில் உள்ள கரிம பொருட்களின் அளவை பொறுத்தே மண்வளம் அமைகிறது.
1: தஞ்சாவூர் சிவகுமார் ஐயா,
0: இயற்கை உரங்களை நிலத்தில் போடும்போது கரிம பொருட்கள் கிடைக்கும். இந்த கரிம பொருட்களின் கனிம மயமாக்கலின் போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் வெளியிடப்படுகின்றன. மண்ணில் சேரும் கரிம பொருட்களினால் மண் புழுக்களின் வளர்ச்சியும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. மண்ணுக்கு உயிர் உண்டா இல்லையா? உண்டு. எப்படி? மண்ணில் மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் இருக்கணும். இருந்தால் அந்த மண் உயிருள்ள மண். இவையாவும் இல்லை என்றால் அவை உயிரற்ற மண். சரிதானுங்களா? இதற்காகத்தான் நிலத்துக்கு இயற்கை உரங்களை போட்டு கரிமச்சத்தை அதிகப்படுத்த சொல்லுவாங்க பெரியவர்கள். விஞ்ஞானிகளும் என்ன சொல்லுவாங்க? முதல்ல இயற்கை உரங்களை போடுங்க, அப்புறமா ரசாயன உரங்களை போடுங்க. அப்பதான் ரசாயன உரங்களில் இருக்கும் சத்துக்கள் முழுமையா பயிருக்கு போய் சேரும்பாங்க. ஆனா அதையெல்லாம் நாம மறந்துட்டு முழுக்க ரசாயனத்தை நம்பி பயிர் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய இழந்தோம். இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மறுபடியும் இயற்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம். இது விவசாயத்துக்கு மட்டும் போதுமா? எல்லா துறைகள்லையும் இந்த மாற்றம் வரணும் இயற்கையை நோக்கி. அப்போதுதான்
1: சிவகுமார் ஐயா,
0: முறையான முழுமையான மாற்றம் ஏற்படும். பாருங்க, விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் இன்னொரு ரசாயன கலவை களைக்கொல்லி. அதாவது களைகளை கட்டுப்படுத்த அல்லது அழிக்க சில ரசாயனங்களை தெளிக்கிறது. நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இந்த ரசாயனங்களால் மண்ணின் தன்மை பாதிக்கப்படுங்கிறத உணர்ந்து பல விவசாயிகளும் இப்போ களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது கிடையாது, வேண்டாங்கிறாங்க. ஒவ்வொரு விதமான களைக்கொல்லிகள் அதில் இருக்கும் ரசாயன மூலக்கூறுகளின் அடிப்படையில் மண்ணிலையும் சூழல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால என்ன பயிர் சாகுபடி, என்னென்ன களைச்செடிகள் முளைக்கும், ஓரிலை ஈரிலை தாவரங்கள், கோரை, அருகு, இப்படி களைச்செடிகளுக்கு தக்கபடி களை கொல்லிகளை அளவறிந்து பயன்படுத்தணும். சகட்டு மேனிக்கு எதையும் உபயோகிக்க கூடாது. அடுத்தடுத்து என்ன பயிர் சாகுபடி மேற்கொள்ள இருக்கிறோங்கிறதையும் மனசுல வச்சு செயல்படுவது நமக்கும் நல்லது, நமது சூழலுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 5 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 34 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 24 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 30 முதல் 80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை பண்ணையாளர்களே, தற்போது கோடை காலம் முடிவுற்றாலும் எல் நினோ விளைவு காரணமாக வெயிலின் தாக்கம் குறையாமல் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக அயர்ச்சிக்கு ஆளாகின்றன. இதன் காரணமாக கறவை மாடுகளின் கொழுப்பற்ற திட பொருட்களின் அளவு குறைவாக இருக்கும். இதனால் விற்பனை செய்யப்படும் பாலுக்கு விலை குறைவாக கிடைக்கும். சாதாரண பராமரிப்பு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இதற்கு எளிதாக தீர்வு காண முடியும். வெயில் நேரங்களில் கால்நடைகளை மேயவிடக் கூடாது. குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர் தீவனம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் அளவு மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளம், கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்ற திட பொருட்களின் அளவை அதிகரிக்க முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். மேலும் குறைந்த காற்றோட்டமுள்ள அஸ்பஸ்டாஸ் அட்டை வீடுகளில் கால்நடைகளை வெயில் நேரங்களில் கட்டுவதை விட நல்ல காற்றோட்டமுள்ள மர நிழலில் கட்டுவது வெயிலினால் ஏற்படும் அயர்ச்சியை

வலியை குறைக்க உதவும். கடந்த வாரம் நாமக்கல் கோழி இன கண்காணிப்பு நோய் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் ஈ கோழை, வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி தெளித்தல், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு, மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உளுந்து சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, பயறு வகை பயிர்களில் மஞ்சள் தேமல் நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் ஒட்டும் பொறிகளை வைத்து நோய் பரப்பும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மேலும் வெள்ளை ஈயின் தாக்குதல் தென்பட்டால் இமிடாக்ளோபிரைடு மருந்தினை 1 ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தென்னை சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி பெட்டவாய்த்தலை கே அண்ணாவி அவர்கள். இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான ஓர் உரையாடல் நேர்முகம் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்டு பயன் பெறுங்கள்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். பத்து 10:30 மணிக்கு ஒருபட பாடல்களில் ஆனந்த ராகம், இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 10:45 சயின்ஸ் பீடியா, ஆழ்கடல் ஆச்சரியம், தமிழ்நாடு விஞ்ஞான பாரதி இயக்க தலைவர் பார்த்தசாரதி அவர்கள் தரும் தகவல்களுடன். சில நொடிகளில் நல்ல செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூகநீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுகள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு

0: உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6,750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று

0: நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசு

0: உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1,200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
3: மலர்கிறது நாள் மலர்.
4: 2018 ஞானபீட விருது பெற்ற உலகின் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் அமிதவ் கோஷ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1956. இவரது தி ஷேடோ லைன்ஸ் நாவல் 1988 சாகித்ய அகாடமி விருது பெற்று நிழல் கோடுகள் என்ற பெயரில் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட இயக்குநர் பாலா என்ற பாலா பழனிசாமி பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1966.

பார்த்தார்கள். நூலை படித்தவர்கள் பிரமித்தார்கள். இன்று சர்வதேச மக்கட்தொகை நாள். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி 10 ஆண்டுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. 90களுக்கு பிறகு அதிக இளைஞர்களை கொண்ட நாடு என்ற பெருமைக்குரியதானது இந்தியா. உணவு, நீர், சுற்றுச்சூழல் மாசு, சுகாதார பிரச்சினைகள், வேலையின்மை, போக்குவரத்து நெரிசல், இடப்பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் மக்கட்தொகை பெருக்கம் காரணமாக உருவாகின்றன. தற்போது இந்தியாவின் மக்கட்தொகை ஏறக்குறைய 150 கோடியாக உயர்ந்துள்ளது. பெருகி வரும் மக்கள் சக்தியினை சரியான விதத்தில் வரமாக கருதி செயல்பட்டால்தான் வளர்ச்சி பெற இயலும். துறவுக்கோலத்தில் தூய தமிழ் தொண்டராக சமூகத்தை செதுக்கும் சிற்பியாக விளங்கிய குன்றக்குடி அடிகளாரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925. அப்பர் விருந்து, திருவாசகத்தேன், தமிழ் அமுது, திருவள்ளுவர் காட்டும் அரசியல், சிலம்பு நெறி, பாரதிதாசன் உலகம் என பல நூல்களை எழுதியுள்ளார். மடத்துக்குள் முடங்காமல் மக்களோடு மக்களாய் பழகி இலக்கிய பணியும் இறைப்பணியும் ஆற்றிய அற்புத துறவி குன்றக்குடி அடிகளார். புல்லாங்குழல் இசைக்கலைஞர் பல்லடம் சஞ்சீவராவ் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1962. சரபசாஸ்திரி என்பவரின் புல்லாங்குழல் இசையினை கேட்டு தானும் புல்லாங்குழல் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவரிடம் தொடர்ந்து 7 வருடங்கள் பயிற்சி பெற்றார். இவரால் பிரபலப்படுத்தப்பட்ட சேத்துலார சிருங்காரமோ என்ற கீர்த்தனை இவருக்கு மரியாதை செய்யும் முகமாக இன்றளவும் திருவையாறு தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை விழாவில் புல்லாங்குழல் இசைக்கலைஞர்கள் ஒருங்கிணைந்து இசைத்து வருகிறார்கள். சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் பல்லடம் சஞ்சீவராவ்.

2008 நான் கடவுள் திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றவர் இயக்குனர் பாலா. கார்ட்டூனிஸ்ட் மதன் என்று அறியப்படும் மாடப்பூசி கிருஷ்ணசுவாமி கோவிந்தகுமார் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1947. குறைந்த அளவில் கோடுகளை கொண்டு சிறப்பான கேலி சித்திரங்களை வரைவதில் திறமையானவர். இவரின் வரலாற்று நூலான வந்தார்கள் வென்ற

0: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: உலகை ஆளும் மிகப்பெரிய நுகர்வு பொருள் என்றால் அது புதைப்படிம எரிபொருள்தான். உலக நாடுகளின் பொருளாதாரம், தொழில் மற்றும் போக்குவரத்து ஆகியவை இவற்றையே பெரிதும் சார்ந்துள்ளன. புதைப்படிம எரிபொருள் என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் பூமிக்குள் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக மாற்றமடைந்து உருவான இயற்கை எரிபொருளாகும். இது மிகவும் அளவாகத்தான் பூமிக்கு கீழே இருக்கிறது. பல்வேறு தரவுகளின்படி இந்த உலகில் சுமார் 1.77 trillion பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தேவையின் அடிப்படையில் கணக்கிட்டால் சுமார் 47 ஆண்டுகளுக்கு போதுமானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இது எதிர்கால நுகர்வு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்று ஆற்றல்களின் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 85% வரை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாடே ஸ்தம்பித்துவிடும் என்பதால் இதற்காக பிற நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கிறது.

சமீபத்தில் கூட ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தத்தால் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதாலும் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தியாகும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாலும் கச்சா எண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் பாதித்தது. மேலும் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறி காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகின்றன. அதன் விளைவுகளை இந்த உலகம் எதிர்கொள்ள ஆரம்பித்துவிட்டது. அது மட்டுமின்றி புதைப்படிம எரிபொருள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே இன்னும் மிச்சம் இருப்பதால் அதற்கு மாற்று சக்திகளை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே அதற்கான மாற்றை தேட ஆரம்பித்துவிட்டது. 2070 0% புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு என்ற இலக்குடன் அடுத்தடுத்த மாற்று திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது நம் தேசம். புதைப்படிவ எரிபொருள் ஆதரவை சீராக குறைத்து சூரிய சக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் வலுவான ஆற்றல், உயிரி எரிபொருள் ஆகியவற்றில் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கிவிட்டது. வரும் 2030 புதைப்படிவமற்ற எரிபொருட்கள் மூலம் 40% உற்பத்தி திறனை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த இலக்கினை 2020 நவம்பரில் முன்னதாகவே நாம் எட்டிவிட்டோம். புதைப்படிம எரிபொருள்களை பொறுத்தவரை அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளவை பெட்ரோல், டீசல் போன்றவைதான். அவற்றின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தை 2003 மத்திய அரசு தொடங்கியது. எத்தனால் என்பது தாவரங்களில் இருந்து பெறப்படும் ஒரு வகை உயிரி எரிபொருள். இது பெரும்பாலும் சர்க்கரை அல்லது மாவுச்சத்து நிறைந்த பயிர்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் கரும்பு, மொலாசஸ், மக்காச்சோளம், அரிசி போன்ற மூலப்பொருட்கள் மூலம் இதை தயாரிக்கிறார்கள். அவற்றில் உள்ள சர்க்கரை அல்லது மாவுச்சத்தை ஈஸ்ட் மூலம் நொதிக்க வைத்து காய்ச்சி வடித்தல் மூலம் சுத்திகரித்து எத்தனால் பெறப்படுகிறது. இது மிகச்சிறந்த உயிரி எரிபொருளாகும். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் பல நன்மைகள் விளைகின்றன. முதன்மையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். 2024-2025 நிதியாண்டில் இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய சுமார் 161 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய். இந்த காலகட்டத்தில் சுமார் 242.4 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த முடியும். அதைவிட முக்கியமாக அன்றாட செயல்பாடுகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை மாறும். மற்றும் ஒரு பலன், புதைப்படிம எரிபொருளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை எத்தனால் கலப்பதன் மூலம் குறைக்க முடியும். 1 லிட்டர் பெட்ரோலை முழுமையாக எரித்தால் சராசரியாக 2.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியேறும். எத்தனால் சேர்ப்பதால் இந்த அளவை குறைக்க முடியும். அதோடு எத்தனால் உயிரி எரிபொருள் என்பதால் விவசாயிகளுக்கு அது புது வாய்ப்புகளை உருவாக்கி தரும். கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அதிக தேவை ஏற்படும். எத்தனால் என்பது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். அதனால் சூழலியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் அதிகரிக்கும். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டமான எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் எனப்படும் EPP திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, உயிரி எரிபொருள் உத்தி ஆகியவற்றின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இந்த திட்டம் 2003 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. முதல்கட்டமாக 9 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் 5% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் E5 என்று அழைக்கப்பட்டது. 2006 அந்த திட்டம் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 2030 20% எத்தனால் கலப்பதை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் June 2021 நிதி ஆயோக் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இணைந்து ரோட்மேப் ஃபார் எத்தனால் பிளண்டிங் இன் இந்தியா 2020-25 என்ற அறிக்கையை வெளியிட்டன. இந்த அறிக்கையின் நோக்கம் இந்தியாவில் 2025 பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்குவதாகும். திட்டமிட்டதை விட 5 ஆண்டுகள் முன்னதாகவே எத்தனால் கலப்பை 20% அதிகரிக்க மத்திய அரசு தீவிரம் காட்டியது. அதன் அடிப்படையில் 684 கோடி லிட்டர் என்ற அளவில் இருந்த எத்தனால் தயாரிப்பை 1500 கோடி லிட்டராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டது. அதே நேரம் எத்தனாலை தாங்கக்கூடிய ரப்பர் மற்றும் உலோக பகுதிகள், என்ஜின் வடிவமைப்பு

0: போடு வாகனங்களை உற்பத்தி செய்யுமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து 2023 பிப்ரவரி 6 பெங்களூருவில் நடந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல்கட்டமாக 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 84 பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் விற்பனை தொடங்கப்பட்டது. சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விற்பனையின் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டு படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்தியா 20% கலப்பு இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு 5 முன்பே அடைந்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து சமூக வலைதளங்களில் ஏராளமான வதந்திகள் பரவி வருகின்றன. எத்தனால் கலப்பால் வாகனங்களின் என்ஜின் பாதிக்கப்படும் என்றும் காப்பீடு செல்லாததாகும் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை முழுமையாக மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் நடத்திய சோதனைகளில் வாகனங்களின் இயக்கத்திறன் பாதிக்கப்படவில்லை என்பதுடன் வாகன தயாரிப்பு மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இதற்கு முழு வாரண்டி மற்றும் காப்பீடு வழங்குவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2014-2015 நிதியாண்டு முதல் இதுவரை 1.9 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதையும் இதன் மூலம் விவசாயிகள் பெரும் பயனடைந்துள்ளதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. 20% எத்தனால் கலப்பு என்பது சோதனை எரிபொருள் அல்ல. அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் பல தசாப்தங்களாக இத்தகைய எத்தனால் கலப்பு பெட்ரோல் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் எவ்வித தயக்கமும் இன்றி எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தலாம். அடுத்த 20 வேறு எந்த நாட்டை விடவும் நமக்குத்தான் எரிசக்திக்கான தேவை அதிகம். பெருகி வரும் உலக தேவையில் 28% நம்மால் ஏற்படுவதாகும். 20% எத்தனால் பெட்ரோல் திட்டம் மிகுந்த பொருளாதார முக்கியத்துவம் கொண்டது. தவிர வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாகும். வனங்கள், வேளாண் நிலங்களில் இருந்து கிடைக்கும் மக்கும் வேளாண் கழிவுகள், கரும்பு சக்கை, தாவர எண்ணெய், விளைநிலம் அல்லாத பகுதிகளில் வளரும் புதர்கள் கொண்டு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. கிராமங்களில் வசிக்கும் நிலமற்ற ஏழைகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் பணிகள் வழங்கப்படும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதிலும் தீவிரம் காட்டப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் முதலீடு செய்து உயிரி எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபடவும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற வலுவான துறையாக இது பரிணமிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகவும் உள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக வலிமை சேர்க்கும் திட்டமாகவும் எத்தனால் நோக்கிய நகர்வு உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது.
3: நேரம் இப்பொழுது 7:10. வார இறுதி நாளில் சுறுசுறுப்பாக நாளை தொடங்கக்கூடிய இன்னைக்கு சூடான டீ ஒரு கையிலும் இன்றைய திட்டங்கள் மறு கையிலும் சின்ன புன்னகையோடு மனசில் நல்ல நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிக்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதலலை வரிசை 936 KHz-இல் கேட்கலாம் காலை மலரில் தகவல்களுடன் பாடல்களும்.

0: நொடிகளில் தமிழ்ச் செய்தி இருக்கை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின்போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகள்

0: உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயிதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுகள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேக சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து

0: தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும் அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு ஃபட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுகா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு ஒன்னனுகா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்பொழுது 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

நேரம் இப்ப சரியா 7:30 ஆச்சு. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்ல தகவல்களுடன் பாடல்களும். தங்கம் வெள்ளி ரெண்டுமே வந்து நகைகளுக்காக மட்டும் இல்லாம மருத்துவ உலகத்திலையும் பெரிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தங்கம் சில வகையான மூட்டு வாத நோய்கள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது மாதிரி நோய்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் பல் மருத்துவத்தில் சில நவீன மருத்துவ ஆராய்ச்சிகள்லையும் தங்கத்தை பயன்படுத்துகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தீக்காயங்களுக்காக தயாரிக்கப்படுகின்ற ஆயின்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காயக்கட்டுகள், ஊன் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான மருத்துவ உபகரணங்கள்லையும் வெள்ளியை பயன்படுத்துகிறாங்களாம். தெரிஞ்சுக்கலாமா தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்னைக்கு? தங்கம் கிராம் ஒன்றிற்கு 13,351 ரூபாயினும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 244.90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.98 அடியாக இருக்கிறது நேற்று மாலை நிலவரப்படி. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 வட்டாரங்களிலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழே மொத்தம் 491 குழந்தைகள் மையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.

0: இந்த குழந்தைகள் மையங்களின் மூலமா பயனடையும் அனைத்து பயனாளிகளும் போஷன் டிராக்கர் அப்படிங்கிற பிரத்யோக செயலி மூலமா பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த மையங்களின் மூலம் அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தரமான இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. 6 மாசத்துலேருந்து 2 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கான இணை உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1 வயசுலேருந்து 2 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாரத்திற்கு 3 முட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த இணை உணவு FRS அதாவது ஃபேஷியல் ரெகனைசேஷன் சிஸ்டம் மூலமாக வழங்கப்படுகிறது. போஷன் டிராக்கர் செயலி வாயிலாக பிறப்பு முதல் 6 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் எடை மற்றும் உயரம் மாதந்தோறும் பதிவு செய்யப்பட்டு அவர்களின் வளர்ச்சி நிலை தீவிரமாக கண்காணப்பட்டு வருகிறது. கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் கண்டறியப்படும் குழந்தைகளுக்கு செறிவூட்டப்பட்ட பிஸ்கட்டுகளும் வழங்குறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியாக சத்துமாவு கொழுக்கட்டையும் மதிய உணவாக சூடாக சமைக்கப்பட்ட உணவும் வாரத்திற்கு 3 நாட்களுக்கு முட்டையும் வழங்கப்படுது. குழந்தைகளின் அறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் 11 மாதங்களுக்கான பிரத்யோக பாடத்திட்டமும் வடிவமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் குழந்தைகளுக்கு பயிற்சியும் அளிக்கிறாங்களாம். குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி நிலையை கண்டறியும் ஆவணப்படுத்த 3 மாதத்திற்கு 1 முறை கண்காணிப்பு அட்டையிலும் விவரங்கள்லாம் பதிவு செய்யறாங்கன்னு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. விளையாட்டோடு கூடிய ஆரம்ப கல்வி, ஊட்டச்சத்தான உணவு, பாதுகாப்பான சூழல், அனைத்து வசதிகளும் நிறைந்த அரசு அங்கன்வாடி மையங்களின் முக்கியத்துவத்தை பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசு மையங்களில் வழங்கப்படக்கூடிய இந்த சேவைகளை தங்களோட குழந்தைகள் பயன்படுத்தி கொள்ளணும். பொதுமக்கள் எல்லாருமே தங்களோட குழந்தைகளை அரசு அங்கன்வாடி மையங்களில் சேர்க்க பெருமளவில் முன்வர வேண்டும்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அத்துடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பிச்சுட்டு வராங்க. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் 2026-27 ஆண்டுக்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினை அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களில் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்க கேட்டிருக்காங்க. இந்த விருதிற்கான விண்ணப்ப படிவத்தை cmstn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. நேரம் இப்போ 7:35 ஆச்சு. காலை மலருடைய அடுத்த அங்கமாக ஒலிக்கிறது
1: பரபரப்பான உங்க காலை நேரத்தை இனிமையாக்க. இப்ப வருது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி இதய மருத்துவர் என் கணேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். மாரடைப்பு போது ஏற்படக்கூடிய வலிய எப்படி கண்டறியலாம் டாக்டர்?
2: மாரடைப்பு அதுக்கான முக்கியமான அறிகுறியே வந்து நெஞ்சு வலி தான். சோ எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ நெஞ்சு வலிகள்ல பல வகைகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சில மாறி மாறி லேசா குத்துறா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. மூச்சு இழுக்கும் போது லேசா வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு முதுகுல கையில மட்டும்தான் வலி இருக்கு, பின்பக்கத்துல வலி இருக்கு, அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போயிடுது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வருது, அதுக்கப்புறம் வலி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கா நெஞ்சு வலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹார்ட் அட்டாக்கோட நெஞ்சு வலி வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வலி வந்தால் மட்டும்தான் அதை ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக்னா என்ன? கொரோனரி ஆர்ட்ரிஸ் அதாவது கொரோனரி தமனிகளில் பிளாக் ஏற்பட்டு இருதய பம்பிங் பண்ற சதைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம நின்று

0: போயிடுறது. ஸோ அதனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அந்த மாதிரி இதே பம்பிங் பண்ணுற சதைகளுக்கு 24 மணி நேரமும் ரத்தம் கிடைக்கணும். ஸோ அது சடனாக பிளாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலியாக அது வந்து வெளிப்படும். ஸோ அந்த நெஞ்சு வலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டர் பகுதியில் ஒரு அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அது வந்து வயிற்று பகுதியிலோ இல்லை லெஃப்ட் ஷோல்டரோ இல்லை வலது ஷோல்டருக்கோ இல்லை பொதுவாக தாடைகளுக்கும் பின்பக்கத்துக்கும் பரவும். ஒரு சில நிமிடங்களை தாண்டி இருக்கும், பொதுவாக 5-10 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து அந்த வலி இருந்துகிட்டு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வலி அதிகமாகிட்டே இருக்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகும். ப்ளஸ் அளவுக்கு அதிகமான வேர்வை, ஒரு சில பேருக்கு கூடவே மூச்சு திணறலோ படபடப்போ அளவுக்கு அதிகமான மயக்கமோ வரலாம். ஒரு சில பேருக்கு இந்த வலி வந்து எரிச்சலாகவும் இருக்கும், நெஞ்சு பகுதிகளில் பரவலான எரிச்சல். ஒரு சில பேருக்கு குமட்டல் மாதிரி வாந்தி மாதிரி சிம்டம்ஸும் இருக்கலாம். இன்னும் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒரு 65-70 வயசை தாண்டின முதியோர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அதாவது நெஞ்சு வலியே இல்லாமல் கூட ஒரு மாரடைப்பு வரலாம். அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்து வராமல் வேற சில அறிகுறிகளாக, அதாவது திடீர்னு மூச்சு வாங்குறது, ஒரு சில பேருக்கு வந்து செஸ்ட் ரீஜியனில் வந்து ஒரு அசௌகரியம் இருக்கிறது, குமட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கிறது, ஒரு படபடப்பு மட்டும் இருக்கிறது, ஒரு லேசான மயக்கம் மட்டும் இருக்கிறது, ஒரு 10 அடி நடந்தாலே அவங்க சோர்வு அடைஞ்சிடுறது, இந்த மாதிரி இன்டைரக்ட் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அதாவது டைரக்டாக ஒரு நெஞ்சு வலி வராமல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் மட்டும்தான் அது ஹார்ட் அட்டாக்கை குறிக்கதே ஒழிய, லேசான வலிகளோ இல்லை பளிச்சு பளிச்சுன்னு வந்துட்டு போகிற வலியோ கேஸ் ட்ரபுள் மாதிரி வலியோ இதெல்லாம் வந்து மாரடைப்பை குறிக்கிற இருதய வலிகள் கிடையாது. ஸோ அதனால் இந்த நெஞ்சு வலி என்ன மாதிரி வலிங்கிறத நம்ம அறிஞ்சு அது ஹார்ட் அட்டாக்காக என்னங்கிறத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணினா மட்டும்தான் பக்கத்தில் இருந்த மருத்துவரையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலையோ போய் அணுகி நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் ஹார்ட் அட்டாக்கான வலி எப்படி சொன்னேனோ அந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு சின்ன நர்சிங் ஹோமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு முதன்மையாக ஒரு மருத்துவரை பார்த்து இசிஜிங்கிற பேசிக் டெஸ்ட் எடுத்தாலே போதும், நம்மளால் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு 90% வரைக்கும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் இந்த மாதிரி நெஞ்சு வலி இருந்தது அப்படின்னாக்க, நேரம் கடத்தாமல், இது ஒரு கேஸ் ட்ரபிள் தானே இல்லை நமக்கு இது ஒரு சாதாரண வலியாக இருக்கலாங்கிற மாதிரி நம்ம அதை உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக போயிட்டு நம்ம ஹார்ட்டை செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: இதயத்தோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் என் கணேஷ் அவர்கள். காலை மலர்ல இனி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவு சந்தையில காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், கத்திரிக்காய் 90 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 46, பச்சை மிளகாய் 44 ரூபாய்க்கும் மொச்சைக்காய் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுரைக்காய் 26, புடலங்காய் 34 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 66 ரூபாய், முள்ளங்கி மற்றும் நூல்கோல் 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 96 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சேப்பக்கிழங்கும் சேனைக்கிழங்கும் கிலோ ஒன்று 56 ரூபாயினும், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 70, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 260 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய்னும், எலுமிச்சை பழம் 1 4 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூஷணிக்காய் 22, பரங்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள், தகவல்களோடு பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம் காலையும் மலர்ல திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில்.

காவல்களோட பாடல்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் காலை மலர்ல. ஆதி திராவிட இன மக்களின் நலனை பேணுவதற்காக 2026 மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழுவிற்கான புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் விதமா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க. விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் வருகின்ற 19 நேரிலோ இல்லைனா அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் மாவட்ட ஆட்சியர். திருச்சி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலமா 2025-26 சிறந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை

வழங்குறாங்க. எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. கதை, கட்டுரை, கவிதை, வரலாறு மற்றும் புதினம் ஆகியவை ஏதுவாக இருக்கலாம். இருப்பினும் தமிழ் மொழியிலேயே படைப்பு இருக்க வேண்டும், பிற மொழியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க விரும்புவோர் இதற்கான விண்ணப்பங்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் ஆதிதிராவிடர் நல இயக்கரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா விண்ணப்ப படிவத்தினை tn.gov.in என்ற இணையதளத்திலையும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 31ஆம் தேதினு சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சியர்.

தின விழா 2027 பத்ம விருதுகள் அறிவிக்கும் விதமா முன்மொழிவுகள் பொதுமக்களிடமிருந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பத்ம விருதுகளுக்கான முன்மொழிதலுக்கான அறிவிப்பு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னா, கலை, சமூக சேவை, பொது விவகாரம், அறிவியல் மற்றும் பொறியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, குடிமைப்பணி, விளையாட்டு, வணிகம், தொழிற்சாலை முதலான பிரிவுகளில் தனிச்சிறப்பான செயல்பாடுகளுக்கான தகுதியுடைய நபர்களிடமிருந்து முன்மொழிகள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க awards.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக வருகின்ற 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இணைய வழியாக பெறப்படும் முன்மொழிவுகள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காங்க.

கலைமலர்ல தெரிஞ்சுக்கலாம் வானிலை அறிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டல பாதை ட்ராஃப் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. 1.5 கிலோமீட்டர்லேருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை ட்ராஃப் தெலுங்கானாவிலிருந்து கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றோட மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு எதுவும் ஸ்பெஷலா இல்லை. தெற்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. மேற்கு மத்திய வடமேற்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடகா மற்றும் கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதனால மீனவர்கள் இந்த நாட்கள்ல இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை தெரிந்து கொண்டோம். நேர்களே, இதுவரைக்கும் காலை மலர்ல தகவல்களோட பாடல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில

வீக்கெண்ட் எப்போ வரும்னு கேலண்டரையே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட் தான் வந்தாச்சே. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட இன்னும் அதிகமாக நேரத்தை செலவழிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனசார உங்களோட சிரிப்பு கொடுங்க. நீங்கள் இருக்கிறதால தான் என் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். அது உங்கள் ஃபேமிலிக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கூடவே எல்லாரும் சேர்ந்து சட்டப்பட்டுன்னு முடிவு பண்ணி பிடிச்ச புது பாட்டையும் உங்கள் பெயர், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெயர், ஊர் பெயர்னு எல்லாத்தையும் டைப் பண்ணி 938-546-102 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதய ராகம். இப்போ முதல் பாடல் செந்தநீர்புரத்திலிருந்து ஆல்பர்ட் கேட்டிருக்காங்க, துணிவு படத்திலிருந்து.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்பரெட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ், நன்றி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இவங்க வந்து தாய்க்கிழவி படத்திலிருந்து எங்களுக்கு என்ன பாட்டு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே தாய்க்கிழவி படத்திலிருந்து பாடல் கொடுத்துடலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதயராகும்.

0: Now for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
1: Thank you, Anuja. All the dailies have covered the Prime Minister's visit to Australia and New Zealand. The dailies have also mentioned the announcement of cricket diplomacy with Australia. The Times of India writes, "Good day, Chennai." Australia's Big Bash League opener to be held in Tamil Nadu this December, becoming the first instance of a foreign cricket league playing in India. The dailies have also mentioned the Prime Minister's historic visit to New Zealand on first bilateral visit in 40 years, focusing on trade and eco-links. Kerala birth rate has reached an all-time low, states the Indian Express, dropping into single digit for the first time. A Sena team planned Bangladesh return in December, willing to face arrest or even death, states the Tribune. And finally, the Statesman cites a major milestone for breed conservation and preservation of two Himalayan Gaddi dogs who are integral to the culture and pastoral heritage of the Western Himalayas, getting official Kennel Club recognition. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. India and New Zealand signed 5 MOUs in key areas including defence, disaster management and animal husbandry to boost economic and strategic cooperation. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with New Zealand Prime Minister Christopher Luxon in Auckland, says India and New Zealand can play important role in strengthening peace and security in Indo-Pacific region. Indian Navy to commission indigenous stealth frigate Mahendragiri in Vishakhapatnam today. Home Minister Amit Shah reviews progress in rollout of Bureau of Port Security, directs stronger coastal security measures. In FIFA World Cup, Spain books spot in semi-finals, defeating Belgium 2-1. Norway to face England in third quarter-final tonight. And in Wimbledon tennis, Czechia Karolina Muchová to face compatriot Linda Noskova in women's singles final today. For details of these stories and more, log on to our website www.newsoneir.gov.in. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30 ஆகுதுங்க. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். இதய ராகத்துல உங்க விருப்ப பாடல புது பாடல நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரன் நகர்லிருந்து ஸ்ரீபிரியா ஆதர்ஷ், அப்புறம் கும்பகோணம் நேதாஜி நகர்லிருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி, இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் சர்க்கார் படத்திலிருந்து.
3: பல்டி பக்கிற டர்ல உடன பல்த்து வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்த்தே

தியாகத்துல அடுத்ததா ஸ்ரீரங்கத்திலிருந்து தர்ஷினி கேட்டிருக்க பாடல் வாரிசு படத்திலிருந்து.

திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு அரங்கிசையில் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ராதா நாராயணன் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் மிருதங்கம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. 10:45 சயின்ஸ் பீடியாவில் ஆழ்கடல் ஆச்சரியம், தமிழ்நாடு விஞ்ஞான பாரதி இயக்க தலைவர் பார்த்தசாரதி அவர்கள் தரும் தகவல்களுடன் உங்களுக்காக காத்திருக்கு. இதே ராகத்து கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இப்போ அடுத்ததான் எங்களுக்கு டியூட் படத்திலிருந்து ஊரும் பிளட் அப்படிங்கிற பாட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா.

இதே ராகத்துல அடுத்த பாடல் காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர்ல இருந்து சார்லஸ், இசபெல்லா, ஜோன்ஸ், பிரின்சியா, எமர்சன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் மனித வளத்தின் மகத்துவம் பற்றி பேசுறதுக்காக பேராசிரியர் முனைவர் எஸ் ஐயம்பிள்ளை அவர்கள் வரையிருக்காங்க. நீங்களும் பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். 4 3 1 240 106 1 240 102 1 இந்த எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேரம் 8:48 ஆகுதுங்க. இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம், திருச்சி முதலலைவரிசை 936 kHz. இப்போ இதே ராகத்துல அடுத்ததா சூரரை போற்று படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உறையூர்ல இருந்து அம்பிகா விமலா.
1: சிவரதோரச்சுட்ட

இதே ராகத்துல நிறைவா பெரம்பலூர்ல இருந்து நவீன் ராம் மணிப்புரி பாலன் இவங்க கேட்டிருக்க பாடல் 96 படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. நேர்களே, இன்னைக்கு இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நாம வந்தாச்சு. வாட்ஸ்அப் வழியா பாடலை விரும்பி கேட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் நன்றி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். சித்தி விநாயகனே பிலஹரி ராகத்தில் அமைந்த கவி குஞ்சரபாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

மபதரி மபதரி மகரி தனி தரி தனி தரி மகரி தனி தரி தனி.

பாலகிருஷ்ணம் பாவயாமி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ராகம் கோபிகா வசந்தம், ஆதிதாளம்

நேரம் 9:29. அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தள்ளி நின்னு நேர நம்பினானோ ஷியாமா சாஸ்திரி கிருதி, கல்யாணி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஸ்மரவாரம் வாரம் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது காப்பிராகம் ஆதி தாளம்.

நீங்களே அரங்கிசையில் இதுவரை பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: பத்மினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மீண்டும் அதிகரிப்பது கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை இன்று சந்தித்த அவர் சர்வதேச நாடுகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தொடர்ந்து நியூசிலாந்தில் உள்ள இந்திய வம்சாவளியினர், வர்த்தகம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரபலங்களுடன் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கிடையே நட்பு மற்றும் கொள்கை ரீதியான உறவுகள் மேலும் வலுப்பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தமது 6 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று மாலை தாயகம் திரும்புகிறார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காட்டாங்குளத்தில் 1710 பிறந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தொழில் முனைவோருக்கு 1,00,000 ரூபாய் உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணாக்கர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கி தொழில் முனைவோராக முன்னேறுவதுடன் மாவட்டத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்றார். திருச்சி மாவட்டத்தில் தொழில் மானிய கடனுதவி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் வரும் 14 தேதி முதல் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். உப்ளியபுரம், துறையூர், மணிகண்டம், அந்தநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வரும் 23 தேதி வரை நடைபெறும் இம்முகாமில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதிய தொழில் முனைவோர், தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்படும். கிருஷ்ணகிரியில் நடைபெறும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் 30க்கும் மேற்பட்ட மாங்கனிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் தொடங்கியது. 30க்கும் மேற்பட்ட மாங்கனி ரகங்களில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 1 மாத காலம் நடைபெறும் இதில் நாள்தோறும் பள்ளி கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுத்ஹாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நேர்கள் நினைக்கலாம். விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இணைந்திருங்கள் நேர்களே.
4: Hello there, I'm Paul Scott at the BBC Sports Centre with your daily roundup from Wimbledon 2026, recorded at 1900 hours GMT. Now with me from centre court is Delith Lloyd. And Delith, hello to you. Defending champion Jannik Sinner then into yet another Wimbledon final.
5: Hi there, Paul. Yes, and the world number one was just too good for the 7-time champion Novak Djokovic. Sinner won in straight sets, 6-4, 6-4.

மணி 9 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆட வைக்கிற அதிரடியான பாடல்களின் அணிவகுப்பை தான் கேட்டு ரசிக்க போறோம். போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

0: மணி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. போடு ஆட்டம் போடு.
1: Give me 1 touchdown, yeah! Give me 2 touchdown, yeah! Give me...

0: இடம்பெற்றது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றி.
1: நேரம் இப்பொழுது 10:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்களில் இளையராஜாவின் இசையில் அமைந்த ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி குரலில் அமைந்த இந்த பாடல்.

ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். ஒரு பட பாடலா இளையராஜாவின் இசையில். இனி வரக்கூடிய பாடல் கே ஜே எஸ் தாஸ் இளையராஜா பாடிய இந்த பாடலை கேட்கலாமா?

0: ஆனந்த ராகம் இந்த படத்துல இருந்தா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு பட பாடல்களில் இனி வரக்கூடிய பாடல் கே ஜே யேசுதாஸ் ஜானகி குரல்ல.
1: மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: பாடல்களில் இதுவரை ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இளையராஜாவின் இசையில் நேர்களே உங்கள் நினைவிற்கு 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தாளவாத்திய நிகழ்ச்சி என் ஹரிபிரசாத் அவர்களின் மிருதங்கம் இணைந்து ஜி கிரீஷ் அவர்களின் கஞ்சிராவும் இசைக்க கேட்கலாம். பன்னிரண்டு பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் ஒலிக்கிறது. 1 மணிக்கு மதுரை கீதம், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மாடுகளை தாக்கும் இரத்த ஒட்டுண்ணி நோய்களும் தடுக்கும் முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் ஆர் வேலுச்சாமி அவர்கள். இதனைத் தொடர்ந்து மணிமலர் நிகழ்ச்சியில் பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் துறையூர் கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழையர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். இதனைத் தொடர்ந்து கதை என்னும் தேவதை. நேரம் இப்பொழுது 10:45.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா. கடல் வெறும் நீரின் குவியல் அல்ல, அது கோடி யுகங்களாக பூமி ஒழித்து வைத்திருக்கும் ரகசியங்களின் கருவூலம். கரையில் நின்று கடலின் அழகை ரசித்தோம். இன்று அலைகளின் வழியே ஆழத்திற்குள் மூழ்கி அந்த நீல காவியத்தின் பக்கங்களை புரட்டுவோம். தமிழ்நாடு விஞ்ஞான பாரதி இயக்க தலைவர் முனைவர் வி. பார்த்தசாரதி அவர்களின் பங்கேற்பில் இன்றைய நிகழ்ச்சி ஆழ்கடல் ஆச்சரியம்.
5: கடல் என்றதும் நமக்கு அதன் நீல நிறமும் அதன் அலைகளும் அதன் பிரம்மாண்டமும் தான் உடனே நினைவுக்கு வரும். கடலில் பல்வேறு பரிமாணங்கள், அதன் உள் காணப்படும் பல்வேறு உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் நமக்கு எப்பொழுதும் வியப்பையே தந்து கொண்டிருக்கின்றன என்றால் அது மிகையாகாது. கடலில் நாம் காணுகின்ற பகுதியும் மனிதன் இதுவரை கண்டறிந்த பகுதிகளில் மிகச் சிறியவையே. அதன் 2 பகுதிகளே மிகுந்த அதிகம். ஆங்கிலத்தின் அந்த பகுதிகளை அபைசல் அல்லது டார்க் பாந்தம் என்று அழைப்பர். உலகில் கடலில் மிக ஆழமான பகுதியாக இதுவரை கண்டறியப்பட்டது ஜப்பான் நாட்டின் அருகில் உள்ள பசிபிக் பெருங்கடல் பகுதியான மரினா ட்ரெஞ்ச் பகுதியே ஆகும். இந்த

பகுதி மிக ஆழமான பகுதியாக கருதப்படுகிறது. இந்த பகுதியின் ஆழம் சுமார் 11 கிலோமீட்டர்கள், அதாவது சுமார் 36,000 அடிகள் ஆகும். உலகில் மிக உயரமான மலை சிகரத்தை விட, அதாவது நமது எவரெஸ்ட் மலை சிகரத்தை விட 1.5 கிலோமீட்டர் அதிகமாகும். இந்த பகுதியினை கூட எந்த உபகரணமோ அல்லது தானே சென்று கண்டறிந்ததல்ல மனிதன். இந்த ஆழமான அளவினை அல்ட்ரா சவுண்ட் என்ற அமைப்பின் உதவி கொண்டே தான் கண்டறிந்தான். ஏனெனில் கடலில் காணப்படும் உப்பு நீர் மிக அழுத்தம் வாய்ந்தது. இந்த அழுத்தத்தினை தாங்குவதற்கு ஏதுவான மூழ்கு கலங்களோ அல்லது உபகரணமோ இதுவரை உலகில் கண்டறியப்படவில்லை. மனிதன் தனது உபகரணங்களை கொண்டு கடலில் இதுவரை சுமார் 2 மீட்டர் ஆழம் வரையுமே சென்றுள்ளான். அதற்கு மேல் அவனால் கடலில் ரகசியங்களை கண்டறிய இயலவில்லை. ஆழ்கடலின் பகுதிகளில் அதற்கென தனி குணாதிசயங்களை கொண்டது. அதாவது அங்கு ஒளி காணப்படுவதில்லை. துண்டு பாறைகள், மலை திட்டுகள் மிக உறுதியாக காணப்படுகின்றன. அங்கு காணப்படும் வெப்பம் உறைநிலைக்கு கீழே தான் எப்பொழுதும் காணப்படும். அதாவது ஒரு வளிமண்டல காற்றழுத்தம், ஆங்கிலத்தில் 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் என்பது, இவை கூடும் பட்சத்தில் 2 அல்லது 3 வளிமண்டல காற்றழுத்தமாக மாறும் பொழுது நாம் மிகப்பெரிய புயல்களை சந்தித்து உள்ளோம். ஏனெனில் அந்த அழுத்தத்தை ஈடு செய்ய வளிமண்டல காற்றழுத்தம் குறைந்த பகுதியை நோக்கி அலைகளை செலுத்தும் பொழுது கடலில் உள்ள நீரையும் மோர்ந்து கொண்டு நமக்கு புயலாக மாறி உருவெடுத்து வருகிறது. அந்த அழுத்தத்தின் பல்வேறு விளைவுகளை நாம் பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி மூலமாக, இணையதள தேடல்கள் மூலமாகவும் கண்டுள்ளோம். ஆனால் கடலின் ஆழ்பகுதியில் ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் ஒரு வளிமண்டல காற்றழுத்த அழுத்தம் கூடும். அதாவது சுமார் 1 கிலோமீட்டர் ஆழத்தில் 100 வளிமண்டல காற்றழுத்தம் காணப்படும் எனில் அதன் ஆற்றலை சமாளிக்க நம்மால் சாமானியத்தில் முடியாது. இப்படிப்பட்ட கடுமையான ஆழ்கடல் சூழ்நிலையில் வாழ்தல் என்பதும் மனிதனால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. வளிமண்டலத்தின் பல்வேறு கிரகங்களில் உள்ள ஆராயும் மனிதன் தன் இனத்தினால் இங்குள்ள ஆழ்கடலில் உள்ளவைகளை அறிய முடியாமல் இருப்பதற்கு இந்த அழுத்தமே முக்கிய காரணமாக உள்ளது. இந்த அழுத்தத்தில் ஏதேனும் உயிரினம் உள்ளதா, அதனால் வாழ முடியுமா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் சில அதிசய உயிரினங்கள் அங்கும் வாழத்தான் செய்கின்றன. அவற்றில் சிலவற்றை நாம் இங்கு காண்போம். முதலாவதாக நாம் காண இருப்பது அட்லாண்டிக் ஹாக் மீன்கள். இவை பொதுவாக குழி ஈல்கள் என்று அழைப்பர். இவைகள் பொதுவாக 5,600 அடி கீழ் வாழும் உயிரினங்கள். இவ்வகை ஹாக் மீன்கள் 1.5 அடி முதல் 3 அடி வரை வளரக்கூடியது. இவைகளில் உணவு உண்ணும் முறைகளும் மிக அரிதான ஒன்றாகும். இந்த ஹாக் மீன்கள் ஒருமுறை சுமார் 15,000 முட்டைகள் வரை ஈனும் தன்மை கொண்டது. இதன் தலைப்பகுதிகள் தட்டையாகவும் வட்ட வடிவமாகவும் அதன் செவிள்கள் மேல் நோக்கியும் காணப்படுவதால் இவை ஆழப்பகுதியில் இருந்து கடல் மட்டத்திற்கு மேல் வந்து சுவாசிக்கும் தன்மையை கொண்டதாக கருதப்படுகின்றன. அதாவது இவைகள் சுமார் 260 முதல் 300 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீரை கிழித்துக் கொண்டு செல்லும் தன்மை கொண்டவர்களாக கருதப்படுகின்றன. அடுத்தபடியாக நாம் காண இருப்பது மெல்லுடலிகளான நத்தை இனத்தை சேர்ந்த பல அறைகள் கொண்ட நாட்டிலஸ். ஒரு வாழும் கற்படிவம் என அழைக்கப்படும் இந்த உயிரினம், ஏனெனில் சுமார் 400 வருடங்களுக்கு முன் காணப்பட்ட நத்தை இனங்களின் குணங்கள் இன்றளவிலும் இந்த உயிரினத்தில் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் 10,000 வகை நாட்டிலஸ்கள் காணப்பட்டாலும் தற்சமயம் 6 முதல் 7 வகை நாட்டிலஸ்களே காணப்படுகின்றன. இவைகள் ஊர்ந்து செல்லும் பாணியும் ஜெட்டு உந்துதல் போன்று தனது டென்ட்கள் என்ற கால்களை கொண்டு செல்கின்றன. இவைகள் ஆழ்கடலில் வாழ்க்கை இன்றளவும் ஒரு புதிராகத்தான் உள்ளது. இந்த உயிரினத்தின் ஓட்டுக்குள் 30 முதல் 90 அறைகள் காணப்படுகின்றன. இவற்றின் டென்டகிள் கால்கள் சுமார் 1 அடி வரை நீண்டு சுரங்கும் தன்மை கொண்டவையாக உள்ளன. இவற்றின் உதவி கொண்டு இந்த உயிரினங்கள் தனது உணவினை பிடித்து உண்ணுகின்றன. இதன் கண்களும் நமக்கு வியப்பை தரும். அதாவது இவற்றின் கண்கள் ஓட்டின் உள் காணப்படும். அவற்றிற்கு ஓட்டின் மேல் உள்ள சிறு துவாரம் மூலம் மட்டுமே ஒளி செல்லும். அதாவது நமது புகைப்பட கருவியில் உள்ள ஊசித்துளை ஓட்டை போன்று இவைகள் செயல்பட்டு இந்த உயிரினங்களுக்கு கண்கள் புறக்காட்சிகளை காட்டுகின்றன. இந்த நாட்டிலஸ்கள் தனது முட்டைகளை பாறைகளுக்கு அடியில் ஒட்ட வைத்து பின்பு அந்த முட்டைகள் சுமார் 12 மாதம் கழித்து நேரடியாக நாட்டிலஸ் குஞ்சுகளாகவே வெளிப்படுகின்றன. மூன்றாவதாக நாம் காண உள்ள உயிரினம் ஆழ்கடல் கோண மீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மீன்கள் பார்ப்பதற்கு மிக கொடிய மீன்களாக காணப்படுகின்றன. இதன் முதுகு துடுப்புகளில் ஒரு நீளமான முள் காணப்படும். அவற்றின் உச்சியில் ஒளியை உமிழக்கூடிய போட்டோபோர் என்னும் உறுப்பின் மூலம் நீல பச்சை நிறம் கொண்ட ஒளியினை உமிழக்கூட தன்மை கொண்டது. இந்த ஆங்குலர் மீன்கள் உருண்டை வடிவத்தில் கூடை பந்து போன்ற அமைப்பினை கொண்டது. இதன் கொடூர முக அமைப்பின் காரணமாகவே இவைகளுக்கு பொதுவான கருப்பு பூதம் என்ற பெயரும் உண்டு. இந்த வகை மீன்கள் சிறிய அளவாகவே காணப்படும். இவைகள் தங்கள் உடம்பில் உள்ள செதில்களில் இருந்து பிரதிபலிக்கும் நீர ஒளியினை கொண்டு தனது இறையினை பிடித்து உண்ணுகின்றன. 2 மீட்டர் உயரமும் 30 மீட்டர் அகலமும் கொண்ட சவு போன்ற அமைப்பினை தனது முட்டைகளில் ஈனும். இம்முட்டைகள் சுமார் 2 மாதம் இளம் உயிரிகளாக வெளிப்பட்டு வாழ்கின்றன. ஆங்குலர்
மீன்கள் சுமார்

3000 அடிகளுக்கு கீழ் காணப்படுகின்றன. இவைகள் ஜப்பான் நாட்டில் அதிக விலை உள்ள மீனாக கருதப்படுகின்றன. அடுத்ததாக நாம் காண இருப்பது 5000 அடிகளுக்கு கீழ் வாழும் ஆழ்கடல் டிராகன் மீன்கள். இவ்வகை மீன்கள் மெக்சிகோ நாட்டு ஆழ்கடல் பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன. இம்மீன்கள் அளவில் மிக சிறியதாக சுமார் அரை அடி அளவுக்கே காணப்படும். ஆனால் இவைகளின் பற்கள் உடலின் அளவை விட மிக நீளமாக காணப்படும். இம்மீன்களின் தாடைகளில் காணப்படும் ஒளி உமிழும் தாடை நீட்டு திசுக்கள் மூலம் தனது இரையை கவர்ந்து அவற்றை உண்ணுகின்றன. சில சமயங்களில் இந்த நீளமான பற்கள் பல மீன்கள் மற்றும் உயிரினங்களை சொருகிக் கொண்டு அவைகளை பின்பு உண்ணும் தன்மை கொண்டவை. இவைகளை அளவில் சிறியதாக தோன்றினாலும் மிக ஆழத்தில் காணப்படுவதாலும் இவைகளை பற்றிய தகவல்கள் மிக குறைவாகவே உள்ளன. ஆழ்கடல் டிராகன்கள் போலவே அளவில் சிறிய ஆனால் மிகவும் ஆழமான பகுதியில் காணப்படும், அதாவது சுமார் 16000 அடிகளுக்கு கீழ், மற்றொரு கொடூர உருவ அமைப்பு கொண்ட விஷப்பல் மீன்கள் இந்த வகை மீன்கள். இந்த வகை மீன்கள் மேல் தாடை மற்றும் கீழ்த்தாடையிலிருந்து அதன் உடலின் நீளத்தை விட அதிகமான நீளம் கொண்ட வரிசை பற்கள் காணப்படும். அதாவது இவைகள் தங்கள் வாயினை மூடும் பொழுது கீழ்த்தாடை பற்கள் தலைப்பகுதியில் மார்பு பகுதி வரைக்கும், மேல் தாடையின் பற்கள் அடியில் கீழ் வயிற்று பகுதி வரைக்கும் நீண்டு காணப்படும். இவைகள் தங்கள் உணவின் எதிரிகளை தனது உடலில் உழ்ந்து வெளிப்படும் ரசாயன திரவம் கொண்டே அடையாளம் காண்கின்றன. ஆழ்கடல் உயிரினங்கள் சுற்றுலா பிரயாணிகளுக்கு மகிழ்வூட்டக்கூடியதும் அதன் ஒளி உமிழும் தன்மை கொண்ட மற்ற ஆழ்கடல் உயிரினங்களை விட அதிக தெரியப்பெற்றதுமான ஓர் உயிரினம் எரிப்பூச்சி இறால்களாகும். இவைகள் மிக சிறியவை, அதாவது சுமார் 7 சென்டிமீட்டர் அளவே காணப்படும். இவற்றின் உடலில் பல பாகங்கள் ஒளி உமிழும் போட்டோபோர்கள் காணப்படும். அது மட்டுமல்லாது இவைகளின் கண்கள் சுற்றியும் ஓர் ஒளி உமிழ்கள் காணப்படும். இவற்றின் இனப்பெருக்க காலம் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரையாகும். இந்த காலங்களில் லட்சக்கணக்கில் ஜப்பான் நாட்டின் டொயோமா கடற்கரை பகுதியில் மேற்பரப்பில் கூடி தனது முட்டைகளை வெளியிட்டு பின்பு மாண்டுவிடும். இந்த கடற்பரப்பில் வந்து கூடும் காலத்தில் இரவில் அற்புத காட்சியாக தோன்றும். உலகில் இதுவரை அறியப்பட்ட முதுகெலும்பு அற்ற உயிரினங்களில் மிக பெரியதாக காணப்பட்டது ராட்சத கணவாய் ஆகும். இக்கணவாய் மீன்கள் பல்வேறு கற்பனை கதைகள் ஜப்பானில் உலாவி வருகின்றன. இவைகள் சுமார் 60 அடி வரை நீளமாக காணப்படும். இவற்றின் அகலம் சுமார் 8 முதல் 12 அடி வரை காணப்படும். இக்கணவாய்களுக்கு 8 கைகளும் மிக நீளமான 2 டென்டகிள்களும் காணப்படும். இந்த டென்டகிள் கைகள் மூலம் இந்த கணவாய்கள் முழு நீளமான 60 அடியில் காணப்படும். கையில் உள்ள பல 100 உறிஞ்சி கிண்ணங்கள் சக்ஷன் கப் இவைகள் மூலம் தனது உணவை எளிதாக

0: தனது உணவை எளிதாக பிடித்து உண்ணும் தன்மை கொண்டது. பொதுவாக கடலில் வாழும் கப்பல்கள் இந்த இறந்த மானுமிகளின் உடல்கள் இவைகளை உண்ணுவதாக இவைகள் கருதப்படுகின்றன. இப்படி பலம் வாய்ந்த இந்த பெரிய கணவாய்கள் விந்து திமிங்கலத்திற்கு மிக பிடித்த உணவாக அறியப்படுகிறது. இந்த கணவாய் மீன்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிக அளவாக கருமை நிற மையினை தனது உடலில் இருந்து பீச்சி எதிரிகளை குழப்பி தப்பித்துக் கொள்ளும். இந்த கணவாய் மீன்கள் அண்டார்டிக் மற்றும் பசிபிக் கடல் பகுதிகளில் சுமார் 4000 அடிகளுக்கு கீழே காணப்படுகின்றன. ஆழ்கடல் உயிரினங்களில் நாம் மேலும் காணவிருப்பது பெரிய குழாய் புழுக்கள் ஆகும். இந்த புழுக்கள் சுமார் 5000 முதல் 6000 அடிகளுக்கு கீழே ஆழ்கடலில் எரிமலை வாய்களுக்கு அருகே காணப்படுகின்றன. இவைகளை முதன் முதலில் உயிரினமாக கண்ட எரிமலை வாய் ஆராயும் விஞ்ஞானிகள் இப்புழுக்களை கண்டு பேராச்சரியத்தில் மூழ்கினர். ஏனெனில் இந்த பிரம்மாண்ட புழுக்கள் தங்கள் இருப்பிடங்களை எரிமலை வாய் அருகே அமைத்திருப்பதுதான் காரணம். பொதுவாக இப்பகுதியில் வெப்பத்தை தாங்கக்கூடிய நுண்ணுயிர்கள் கூட இருப்பது அபூர்வம். மேலும் இந்த புழுக்களை அதிக நவீன ஆழ்கடல் ரோபாட்டுகளின் உதவி கொண்டு ஆராய்ச்சி செய்ததில் இவைகளை உடலில் சுற்றியுள்ள கைட்டின் மற்றும் கைட்டின் உடன் சேர்ந்த கெட்டியான பொருட்கள் இவைகளை கடுமையான வெப்பத்திலிருந்து காப்பாற்றுவதாக அறியப்படுகின்றது. இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் இந்த பெரிய புழுக்களுக்கு பாக்டீரியாக்கள் மற்றும் எரிமலை வாய்களிலிருந்து வெளிப்படும் வேதிப்பொருட்கள் மட்டுமே உணவாக கொள்ளப்படுகின்றன. இது போன்ற வேதிப்பொருட்கள் மட்டும் உண்ணும் உயிரினங்களை பூமி தோன்றிய காலத்தில் தான் மிக பழைய உயிரிகளாகவோ எரிமலை சீற்றும் முழுவதும் நின்ற காலங்களில் அவைகளிருந்து வேலிப்பொருட்கள் வெளிவிடாத காலங்களில் உணவு பற்றாக்குறையினால் இவைகள் மடியவும் செய்கின்றன. இந்த பிரம்மாண்ட குழுப்புழுக்கள் மிக அழகாக பல்வேறு நிறங்களில் கடலுக்கடியில் அந்த இருண்ட பகுதியில் ஆச்சரியப்படும் வகையில் வாழ்ந்து வருகின்றன. ஆழ்கடலின் அடியில் தன் உடலிலிருந்து தனியாக நிரந்தர ஒளி உமிழும் உறுப்புகளை கொண்ட மீன்களாக அரிக்கன் விளக்கு மீன்கள் ஆகும். இந்த அரிக்கன் விளக்கு மீன்கள் வெளிர் பச்சை நிற விளக்குகளை உமிழ்ந்து கொண்டு ஆழ்கடலில் மிக அதிகமான அளவில் காணப்படும். இந்த அரிக்கன் விளக்கு மீன்கள் செங்குத்தாகவும் பக்கவாட்டிலும் மிக வேகமாக செல்லக்கூடியவைகள். உடல் நீளத்தில் ஒப்பிடும் பொழுது இந்த வகை மீன்கள் கண்கள் மிக பெரிய அளவில் காணப்படுகின்றன. இப்பெரிய கண்களின் உதவி கொண்டு தங்களின் எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொண்டும் தனது இறையினை மிக எளிதாக பிடித்துக் கொண்டும் ஆழ்கடலில் வெற்றிகரமாக இவைகள் அதிக அளவிலும் வாழ்கின்றன. இந்த அரிக்கன் விளக்கு மீன்கள் கடலுக்கடியில் மிக அதிகமான எண்ணிக்கையில் கூடும் பொழுது அவற்றிலிருந்து ஒளிரும் ஒளி ஒரு நீர்முகி கப்பலை முன் காணப்படும் பிரதான விளக்கு போல காணப்படும். ஆழ்கடலில் அதிக எடை கொண்ட பாலூட்டி இனமாக காணப்படுவது விந்து திமிங்கலமாகும். இவை தவிர உறிஞ்சி மீன்கள், கணவாய் மீன்கள், இரத்த கணவாய்கள், தொடைப்பான் மீன்கள் ஆகியவை ஆழ்கடலில் 3000 முதல் 16000 அடிக்கில் வாழ்ந்து கொண்டுதான் நிகழ்கின்றன.
1: இன்றைய நிகழ்ச்சியில ஆழ்கடல் ஆச்சரியங்கள் குறித்து பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க தமிழ்நாடு விஞ்ஞான பாரதி இயக்க தலைவர் முனைவர் வி பார்த்தசாரதி அவர்கள். மனிதனின் கற்பனை கெட்டாத விசித்திர உயிரினங்களும் வண்ணமயமான உலகமும் கொண்ட ஒரு புதையல் தாங்க ஆழ்கடல். இந்த ஆச்சரிய உலகம் நமக்காக தன்னுள் பல ரகசியங்களை சுமந்து கொண்டிருக்குது. கடலின் ஆழத்தை நாம் ஆராய்வதோடு மட்டுமல்லாமல் அதை பாதுகாப்பதையும் நம் கடமையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் ஆழ்கடல் ஆச்சரியம்.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தந்தைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீத சாரலில் தாளவாதிய நிகழ்ச்சி. என் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம், ஜி கிரீஷ் கஞ்சிரா.

0: இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 12 மணி.
1: குறள் அமுதம்
2: காலமறிதல் 49 அதிகாரம் 4 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம வாழ்க்கையில ஒரு வருடம் கழிந்து போனத ரொம்ப மகிழ்ச்சியா கேக் வெட்டி கொண்டாடுறோம். எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறது நல்லதுதான். அந்த மகிழ்ச்சியோட மனநிறைவும் தரக்கூடிய சில விஷயங்களை செய்தோம்னா அது ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிறந்த நாளன்று ஒரு மரக்கன்றை நட்டு வச்சோம்னா அது ஒரு நாளோடு முடியறதில்ல. அதை பார்க்கும் போதெல்லாம் மனம் மகிழ்வான தருணங்களை அசை போடும். நாம வாழும் காலம் மட்டுமின்றி நமக்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளும் கூட அதன் பலனை அனுபவிக்க முடியும். இந்த மரம் எங்க தாத்தா வச்சது, இந்த மரம் எங்க பாட்டி வச்சதுன்னு சொல்லும் போது இல்லாத உறவுகளும் கூட உயிர் போட எழுந்து மனதில் நிற்கும். வானுயர்ந்த கட்டிடங்கள் எழுந்து நிற்க மரங்களை எங்கே நடுறதுன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குதான் செய்யுது. நம்முடைய சுவாசமும் உடல் ஆரோக்கியமும் இயற்கை வளமும் சிறப்போடு இருக்கணும்னா நம்மை சுற்றிலும் மரங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால மரங்கள் வளர தேவையான இடத்தை திட்டமிடுவதும் அவசியம். நாம இருக்கக்கூடிய இடங்கள்ல வளரக்கூடிய இயல்பான மரங்களை நட்டு வைக்கணும். அதை அவ்வப்போது பராமரிக்கவும் செய்யணும். காலநிலை மாற்றத்தால வரக்கூடிய சங்கடங்களை சமாளிப்பதற்கு ஒரே வழி இயற்கையை வளமோடு பாதுகாப்பதுதான். அதுக்கு நாம செய்ய வேண்டிய சின்னஞ்சிறு விஷயம் ஒவ்வொரு மனிதரும் மரங்களை நட்டு வளர்ப்பதுதான். ஒரு கை ஓசையை காட்டிலும் பல கைகளின் ஓசை பலன் தரும் அல்லவா? இனி வரும் காலங்களில் ஒவ்வொருவரும் மரத்தை நட்டு மன மகிழ்வோடு பிறந்த நாளை கொண்டாடினால் இனி வரும் காலம் வசந்த காலமாகும்.

நேரம் இப்பொழுது 12:10. சங்கீத சாரலில் இன்று தாளவாத்திய நிகழ்ச்சி. என் ஹரிபிரசாத் அவர்களின் மிருதங்கம், ஜி கிரீஷ் அவர்கள் கஞ்சிரா, என் சி மாதவ் அவர்கள் வயலின். இன்றைய தாளவாத்திய நிகழ்ச்சியில் மிஸ்ர ஜாதி ஜம்ப தாளத்தில் வாசிப்பவர்கள் என் ஹரிபிரசாத், ஜி கிரீஷ் ஆகியோர். வயலினில் எடுப்பு என் சி மாதவ் அவர்கள்.

இன்றைய சங்கீத சாரலில் தாளவாத்திய நிகழ்ச்சி. என் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம், ஜி கிரீஷ் அவர்கள் கஞ்சீரா, வயலினில் எடுப்பு வாசித்தவர் என் சி மாதவ் அவர்கள். நேயர்களை உங்கள் நினைவிற்கு 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் ஒலிக்கிறது. 1 மணிக்கு மதுரை கீதம், பழைய திரை இசை பாடல்கள் நேயர்களின் விருப்பமாய். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மாடுகளை தாக்கும் இரத்த ஒட்டுண்ணி நோய்களும் தடுக்கும் முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் ஆர் வேலுச்சாமி அவர்கள். 2:30 மணிமலர் நிகழ்ச்சி, பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் துறையூர் கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழலையர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து கதை என்னும் தேவதை. இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை கேட்கலாம்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 7:30 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக இயக்குநர் முனைவர் பா. செல்வராஜ் அவர்கள். சில நொடிகள் தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா

0: இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின்

0: வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வு அறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1000 தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும் காலை மணி 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது, எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி. ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான், அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

மீது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். நேரலின் கடித வரி விருப்பகானங்களாக கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்க வருகிறது. நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருச்சி கல்லுக்குழி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி ஆகியோர்.

மணி 5 நிமிடம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் இதயக்கனி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் ஆகியோர்.

ஒரு மணி 11 நிமிடம் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுர கீதம், திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல், அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லக்ஷ்மி பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், உத்தமர் கோவில், தனம், பழனி, கோகிலா, தமிழரசி, வினோத், மணிமாறன், ஸ்ரீவித்யா ஆகியோர்.

மதனி சகத் கண்களும் கவி பாடுதே, தந்தி மத்த கதனி சகத் கண்களும் கவி பாடுதே, தாதா ததனி தாதா ததனி சகத தனி சனி சகதனி சகதனி தனி சமகி சமதனி சகத் கண்களும் கவி பாடுதே, மகத தனி தனி தம மத தம மக நித சக மதனி சகத்

10:15 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தபால்காரன் தங்கை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் செம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜனார்தனன், அஷ்ரப் பவியா, உபேந்திரன், ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி குமரன் ஆகியோர்.

1:23 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் காவல்காரப்பாளையம் ஜி மகாலிங்கம் அவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது. பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து

மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தாண்டோன்றி மலை ஸ்ரீனிவாசன் நகர், தவிர திரு செல்வராஜ், பெரிய நாயகி ஜோஷிகா ஸ்ரீ, கிருஷ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, திருவானைக்காவல் ராகவேந்திரா, வெங்கடேசன், சாந்தி, வெற்றிச்செல்வன், குமார், ரவி, ஜவஹர் ஆகியோர்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி, வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்கலாம். இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து.

சரிகதாதனி சரிபாதமா பபகரி சரிகமணிக்கு சரிகமா பதமா பதனி சரிகதிரி சதனித மா பதனி சகதி மாதவி பொன்மயில் தகித்த தகித்த திவி தகித்த தரித்த தகித்த தகித்த திவி தகித்த

பதனி சலித தனத ஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் சமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித ஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாபஜனும் தரிகம பதனி சரிகதிதீத சதிகிணத்தும் சதிகாம பதனி சதிதானீத சதிகிணத்தும் திகசாரிணி சதானி கரிட்டீத சதிகிணத்தும்

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டு

0: உள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும், இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின் போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710ஆம் ஆண்டு பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக

0: மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க்தோழி செய்து தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய அந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
0: வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாயவிலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
2: என்னோட பேர் வந்து எஸ் மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
3: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 மணிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது 1:55 நிமிடம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: அம்மாச்சி ஏக்கா, தலையில தேங்காய் விழுந்தா என்ன ஆகும்?
1: என்ன பூங்குடி, வந்ததும் வராதுமா இப்படி கேக்குற?
0: அட, தெரிஞ்சா சொல்லு. இல்லையா,
1: தென்ன ஓலை தலையில விழுந்தா நமக்கு ஏதாவது உடம்பு ரீதியா பிரச்சனை வரும். குலதெய்வத்துக்கு விளக்கு போடணும், அப்பதான்

0: நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: நம்ம பார்த்து கவனமா போகணும்னு முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒண்ணு இது. அது தெரியாம நாமளும் இன்னமும் இதையே பேசிக்கிட்டு இருக்கோம் பாரு.
0: சரி சரி, பூசி மொழுவாம தலையில தேங்காய் விழுந்தா என்ன ஆகும்னு சொல்லு பொங்குடி.
1: நல்லா முத்துன தேங்காய் தலையில விழுந்தா மண்டையில கொண்ட முளைச்ச மாதிரி நிக்கும் புடச்சுக்கிட்டு.
0: அது சரி
1: சரி, அதுவும் வேணாம் இதுவும் வேணாம், நேரா விஷயத்துக்கு வாரேன்.
0: என்ன விஷயம் சொல்லு சட்டுப்புட்டுன்னு.
1: திருச்சிராப்பள்ளி பெட்டவாய் தலையில கே அண்ணாவின்னு ஒருத்தர். அவங்க தென்னை சாகுபடியில நல்ல அனுபவசாலி
0: அப்படிங்கிற.
1: ஆமாக்கா, அதுவும் பாரம்பரிய நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த நல்ல தேங்காய தேர்வு செஞ்சு கண்ணு நடவு அப்படின்னு எல்லாத்துலயும் நல்ல அனுபவசாலியா இருக்காரு. அவர் பேசுறத கேப்போமா?
2: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம மூடி இணைகிறாங்க விவசாயி கே அண்ணாவி அவர்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பேட்டவாய்த்தலை. ஐயா வரவேற்றலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: தென்னை வளர்ப்புல வந்து என்ன மாதிரியான முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க? அதோடைய விதைப்பு எப்படி பண்றீங்க?
3: தாய்மரம் வந்து 40 வருஷம் 35 வருஷத்துல உள்ள தாய்மரத்துல நல்ல மட்டக்கட்டான மரத்துல கொளக்கட்டா இருக்கிறதா பார்த்து நல்லா நார் செவந்த காயா தேர்ச்சி பண்ணி எடுத்து வச்சு 1 மாசம் அதை மட்டையை போட்டு மூடி வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுமே 1.5 மாசம் கழிச்சு திரும்ப எடுத்து மணலில் குழி வெட்டி தண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னா 60 நாளில் முளைப்பு வந்துருங்க. 60 நாள் 65 நாளில் அதுக்கப்புறம் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள ஓரளவுக்கு எல்லா விதையும் முளைச்சிருங்க. 2 எல்லாம் 4 எல்லாம் விட்டதுமே எடுத்து வச்சோம்னா, நாங்கள் வந்து தென்னை மரம் வைக்கிறது வந்து ஒத்த நிறம் வச்சோம்னா 20 அடி 18 அடிக்கு வைக்கலாங்க. சதுரமான நிலத்தில் தென்னை மரம் வைக்கிறதுனா 23 அடிக்கு 23 அடிங்க நாங்கள் வச்சிருக்கிறது. ஒரு சில பேர் 30 அடி வைக்கிறாங்க, ஒரு சில பேர் 25 அடி. 2000 மரம் எங்ககிட்ட இருக்குங்க. நாங்கள் தென்னை மரம் வைக்கிறது 23 அடிக்கு 23 அடிங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வச்சோம்னாவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நாங்கள் எங்கள் தோப்பும் நல்லா தாங்க இருக்குது. நாங்கள் அதே மாதிரி தென்னை மரத்தில் வந்து இந்த 2 வருஷம் நாங்கள் கண்ணு கருத்துமா 3 வருஷம் காப்பாற்றி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு குப்பையை போட்டு ஒரு உழவு மட்டும்தாங்க மானாவாரி மாதிரி தாங்க நாங்கள் தென்னையை வந்து
2: அப்படி சொல்லுங்க
3: பயிர் பண்ணிக்கிட்டு வரோம். எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அந்த மாதிரி தாங்க. தென்னையை இன்னும் வந்து ஒரு விவசாயமாக செய்யணும்னா எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இன்னும் வரலங்க. எங்கள் பகுதியில் இருக்க தென்னை பூராமே எல்லா விவசாயமே அதுதாங்க ஃபாலோ பண்ணுறோம். குப்பை போடுவாங்க, இருக்கிறவங்க போடுவாங்க, இல்லாதவங்க அந்த இளந்தலைய உழவு ஓட்டி விடுறதே தாங்க.
2: சரி,
3: அதனால அதுலயே காய்க்கிறது தாங்க. 6 வருஷம் 6 வெட்டு வெட்டுவாங்க எல்லாருமே. 6 வருஷம் 6 வெட்டு வெட்டுவாங்க. இப்ப கொஞ்சம் லேபர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க ஐயா, அந்த மரம் ஏறதுக்கு கொஞ்சம்.
2: இப்போ அரசு கொடுக்குற இந்த ஃபார்ம் மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா?
3: இருக்குங்க இருக்குங்க. அதுக்கெல்லாம் இன்னும் விழிப்புணர்வு வரலங்க. கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இல்லை அந்த இது வந்து இன்னும் எங்கள் பழக்கத்துக்கு வரலங்க. எங்கள் பழக்கத்துக்கு வரல, அது ஆள் செய்கிறது மாதிரி வரமாட்டேங்குதுங்க.
2: சரிங்கய்யா. தென்னையில் வந்து ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் என்ன பண்ணுங்க?
3: இருக்குங்க இருக்குங்க. அந்த மழை பெஞ்சால் மாறிக்கின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து தென்னைக்கு பொறுத்தவரையிலையும் மருந்தெல்லாம் நிறையா சொல்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. நல்லா காற்றடிச்சு மழை பெஞ்சதுன்னா சரியா போயிரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சொறி காயா காய்ச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஓரளவுக்கு மாறிடுச்சுங்க, நல்ல காயா காய்க்குது. எங்களுக்கு வந்து மட்டையெல்லாம் வந்து அடிமட்டைய அடுப்பு வரைக்கவும் முன்னெல்லாம் கொஞ்சம் எடுக்காம இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் போகுதுங்க. மட்டைய வந்து கீத்து பின்றதுக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. எங்க பகுதியில வாங்குறாங்க, மற்ற பகுதியில எல்லாம் வாங்குறது இல்லைங்க. எங்க பகுதியில வந்து வாங்கிட்டு போறாங்க.
2: பொதுவா கீத்துங்கிறதே வந்து குறைஞ்சு போச்சு, கீத்து மட்டை பின்னி விக்கிறதுமே குறைஞ்சு போச்சு.
3: எங்க ஏரியாவில் இருக்காங்க, அதை நம்பி ஒரு 10-20 குடும்பம் இருக்குங்க. அவங்க வந்து நல்ல மட்டையா பொறுக்கிட்டு போயிருவாங்க, அது காசு கொடுத்தே வாங்கிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அடுப்பு எரிக்கவும் அடிமட்டைய வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. தென்னம்பதியம் போடுறது வந்து நம்ம ஆடி மாசம் கண்ணு வச்சோம்னா மழை காலத்துல பச்சை பிடிச்சி ஓரளவுக்கு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு பிள்ளைய பார்க்கறது மாதிரி அந்த தென்னங்கன்னை பார்க்கணுங்க. நல்லா பார்த்து பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா 3வது வருஷம் கொஞ்சம் கண்ணு பெரிய கண்ணா ஆயிருங்க. 2 வருஷத்துல இருந்து 3வது வருஷம் வரலையும் இந்த காண்டாமிருகம் வண்டு தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டோம்னாவே ஓரளவுக்கு தென்னங்கன்னு தோப்பாயிருங்க.
2: காண்டாமிருகம் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க?
3: நாங்கள் காண்டாமிருகம் வராமல் இருக்கிறதுக்கு மணல், ஆத்து மணலுங்க. ஆத்து மணல நல்லா அந்த மரத்தை சுற்றி கண்ணை சுற்றி மேலே போடலாங்க. அதே மாதிரி 2 மாசத்துக்கு ஒருக்க குர்ண மருந்துன்னு கடையில விற்குதுங்களே, அந்த குர்ண மருந்த மேல தூவி விட்டோம்னாவே அதை பியூர் பண்ணிடலாங்க. அப்படியே ஒன்று ரெண்டு தெரிஞ்சதுன்னா கம்பியை விட்டு நோண்டி அதில் வெறும் ஆற்று மணலில் போட்டோம்னாவே ஓரளவுக்கு அது கட்டுப்படி ஆயிருங்க. ஆனால் தென்னம்பிள்ளை வந்து இந்த 3 வருஷத்துக்கு

0: நம்ம கண்ணும் கருத்துமாக பார்க்கணுங்க.
1: சரிங்க, இப்போ தென்னம்பிள்ளை எங்கேருந்து வாங்குறீங்க?
0: நாங்கள் சொந்தமாகவே உற்பத்தி பண்ணிக்குவோங்க. 35 வருஷத்துலேருந்து 40 வருஷத்து தாய் மரத்தில், நல்ல மரம், கட்டான மரத்தில் தென்னம் பழம்னு கூட சொல்லுவாங்கங்க. நாங்கள் பெரியவங்கள்லாம் வந்து தென்னங்காயின்னு சொல்ல மாட்டாங்க, தென்னம் பழம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நார் செவந்த தென்னங்காயாக எடுத்து 1 மாதம் 1.5 மாதம் போட்டு வச்சுருந்து திரும்ப பதியம் போட்டோம்னா 60 நாள் 70 நாளில் முளைப்பு வர ஆரம்பிச்சிருங்க. 1 இலை 2 இலை வர ஆரம்பித்ததுமே அதை எடுத்து குழி வெட்டி, தண்ணி சகாயம் இருந்ததுன்னா 1 அடி வெட்டினாவே போதுங்க. கொஞ்சம் ட்ரையான இடமா இருந்ததுன்னா 2 க்கு 2 வெட்டி அதில் தென்னங்கன்னை வச்சு மண்ணை போட்டு குப்பை போக்குவரத்து போட்டு தண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னா 2 நாளைக்கு 1 தண்ணி விட்டால் கூட போதுங்க.
1: ஓகே,
0: அந்த மாதிரி வச்சுக்கிட்டே வந்தால் மழை காலத்தில் திரும்ப அந்த மேக்சிமம் ஆடி மாதத்தில் வைக்கிறது பரவாயில்லைங்க. தென்னங்கன்று வச்சோம்னா 1 மாதம் 2 மாதம் தண்ணி ஊற்றினோம்னா இயற்கையாகவே நமக்கு மழை காலம் ஆரம்பிச்சிருங்க.
1: சரி,
0: அப்புறம் அது வேர் பிடிச்சிக்கிச்சுன்னா ஓரளவுக்கு அப்படியே டெவலப் ஆகிக்குங்க.
1: இப்போலாம் விலை எப்படி இருக்குது?
0: இப்போ தேங்காய் விலை வந்து 12 ரூபா வரலையும் இந்த நிமிஷத்துக்கு எங்கள் ஏரியாவில் திருச்சி மாவட்டத்தில் விற்கிதுங்க.
1: சரி, பொதுவாக நெத்தா வெட்டுறீங்களா இல்லாட்டி வந்து இளநீர்?
0: நாங்கள் 2 மாதத்துக்கு 1 காய் தாங்க வெட்டுவோம். நாங்கள் இளநி கூட வெட்ட மாட்டோங்க, பச்சை மட்டையும் 1 மட்டையை கூட வெட்ட மாட்டோங்க. இளநி வெட்டினா அந்த மரம் வந்து ஏமாந்து போயிடும் அப்படிங்கிறது மாதிரி இளநிக்கே நாங்கள் வெட்டுறது இல்லைங்க. நாங்கள் வந்து 60 நாளைக்கு 1 தடவை காய் பறிக்கிறது தாங்க. அந்த 60 நாளைக்கு 1 தடவை பறிக்கிறதுனால எங்கள் தோப்பு மாதிரி அந்த 60 நாளைக்கு 1 வெட்டுற காய் 1 மாதம் கழித்து கூட விற்பனை பண்ணலாங்க. தரம் கெடாமல் இருக்குங்க, காய் நல்லா பல காயாக இருக்கிறதுனால 1 மாதம் கழித்து கூட அந்த காயை விற்பனை பண்ணலாங்க. அதை வந்து கெடக்காயின்னு சொல்லுவாங்க, புளிக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்கள் காயெல்லாம் போட்டு வைக்கலாம். நாங்கள் 60 நாளைக்கு 1 தடவை தாங்க தேங்காய் வெட்டுறது.
1: நெல் வந்து எத்தனை போகம் தான் விளைவிக்கிறீங்க?
0: நாங்கள் 1 போகம்தாங்க ஐயா, 1 போகம்தான்.
1: எப்போ இது போடுறீங்க?
0: நாங்கள் வந்து புரட்டாசியில் நாற்று போடுவோங்க, பொட்டாசி ஐப்பசியில் நடுவோங்க.
1: தென்னை எந்த மாதிரி ரகம் வந்து பயன்படுத்துகிறீங்க?
0: தென்னையில் வந்து நிறைய ரகம் சொல்கிறாங்கங்க, ஆனால் நாங்கள் சொந்தமாக செய்கிறதுனாலங்க நெட்ட ரகத்தை தாங்க நாங்கள் வச்சுருக்கோங்க. நெட்ட ரகத்தில் தாங்க எங்களுக்கு ஈல்டு. நாங்கள் வந்து ஹைப்ரிட்னு சொல்கிற அந்த இதை நாங்கள் வச்சது இல்லைங்க. நாங்கள் வந்து எல்லாமே எங்கள் சொந்தமாக போட்டு செய்கிறதுனால நாங்கள் அந்த இதை தான். இப்போ எனக்கு 56 வயசு ஆகுதுங்க. 2 முறை நாங்கள் தென்னம்பிள்ளை வச்சுட்டோங்க. என்னோடய வயசுக்கு ஒரு இடத்துல 2வது தடவை எனக்கு தெரிஞ்ச இப்போ காய்க்கிறது மாதிரி இருக்குங்க. முதல் தடவை வச்சு அந்த தோப்பு எண்டாகி இப்போ 2வது தடவை அந்த இடத்துல வச்சிருக்கிறேங்க. நாங்கள் நெட்ட ரகத்தை தாங்க வச்சுக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு வரோங்க.
1: சரி சரி, உரம்லாம் இப்போ வைக்கணுங்க?
0: இப்போ உரம்லாம் நாங்கள் வைக்கிறது இல்லைங்க. உரம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வைக்கிறது வந்து ஆட்டேரு மாட்டேரு. எங்ககிட்டயே பால் பண்ண வச்சிருக்கிறதுனால எங்ககிட்ட குப்பை கிடைக்குங்க. அந்த இதை குப்பையை கொட்டி 1 ஏக்கருக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும், குறைச்சலாக வச்சுக்கிட்டா கூட 3 டிராக்டர் கொட்டுவோங்க. 3 டிப்பர் கொட்டி அதை கொட்டி உழவு ஓட்டி விடுவோங்க. அவ்வளோதாங்க. இதுக்குன்னு வந்து நாங்கள் தனியாக உரமெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. இதை வந்து குப்பையை ஓட்டி 2 உழவு ஓட்டி விடுவோங்க. அவ்வளோதாங்க.
1: சரிங்க, மரத்துக்கு வந்து நீர் பாசனம் எதுக்கு, என்ன பண்றீங்க?
0: நாங்கள் அந்த கண்ணில் தண்ணி பாய்ச்சறது தாங்க. தண்ணி ஊற்றுவோம் இல்லைன்னா பாய்ச்சுவோங்க. கண்ணில் பாய்ச்சறது தாங்க.
1: வறட்சி காலங்களில் அப்புறம்
0: வறட்சி காலங்கள்லாம் தாங்கிக்குதுங்க, தாங்கிக்குது. நாங்கள் வந்து தனியாக நீர் மேலாண்மைன்னு இதுக்கு இல்லைங்க. எங்கள் ஏரியா வந்து மண்ணு
1: வானம் பார்த்து பூமி
0: பூமி அந்த மாதிரி அது 15 அடியிலே ஊத்து வந்துருங்க.
1: சரி,
0: அதனால எவ்வளவு கோடை காலமா இருந்தாலும் தென்னமரம் காஞ்சி போற அளவுக்கு இல்லைங்க.
1: இல்ல,
0: நாங்க தண்ணி பாய்ச்சி அந்த மாதிரி பழவுலங்க. என்னோட வயசுக்கு அந்த மாதிரி தென்னமரத்துக்கு தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணலங்க. ஆனா வரியாதாங்க எங்க பகுதியில் தென்னை மரம் இருக்கு.
1: சரிங்க, இப்போ வந்து இது வளரும் போது இந்த மட்டை விரிகிறது வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா?
0: 1 மரத்துக்கு 45 மட்டை இருக்கணுங்க ஐயா. மரத்துக்கு 40 மட்டை 45 மட்டை இருந்தாவே அது நல்ல மரம்னு அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்க.
1: சரிங்கய்யா, இப்போ வந்து எந்த ரகத்தில் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: எனக்கு தெரிஞ்ச வரலையும் நெட்ட ரகம் தாங்க.
1: நெட்ட ரகம்
0: எங்கள் மண்ணுக்கு நெட்ட ரகம் தாங்க. ஹைப்ரிட் ரகம் கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் வாங்கியாந்து வைக்கிறாங்க. அது சிறப்பாக காய்க்கலைங்க. 10 வருஷம் நல்லா காய்க்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காப்பு விட்டுருதுங்க. நாங்களே அந்த மாதிரி 4-5 இடத்துல வச்சு பார்த்தங்க. அதனால் எண்ணிக்கை குறைச்சலாம். 10 மரம் ஒரு அஞ்சு மரம் அந்த மாதிரி கோயம்புத்தூர் போகிறப்ப வாங்கிட்டு வருவாங்க.
1: சரி.
0: ஆனால் அது வந்து எங்கள் மண்ணுக்கு எடுக்கலைங்க. நெட்ட ரகம் காய்க்கிறது மாதிரி குட்ட ரகம் காய்க்கிறது இல்லைங்க.
1: காய்க்கிறது இல்லை. சரி. பாலை எல்லாம் எவ்வளோ இருக்கணுங்க?
0: நல்லா காய்க்கக்கூடிய மரங்க. மாதத்துக்கு மூணு பாலம் நாலு பாலம் விடுங்க. அது அடுக்கடுக்கா அப்படியே விட்டுக்கிட்டே வருங்க. கீழே குறும்பை வைக்கும், அப்புறம் பெரிய குறும்பை வைக்கும், அப்புறம் இளநியாக வரும், அப்புறம் நடுத்தர காயாக வரும், அப்புறம் காயாக வரும், அப்புறம் பழமாகவும் அந்த மாதிரி அடுக்கடுக்காக

0: பாருங்க.
1: சரிங்க. இப்போது தென்னையில் வந்து கண்ணு வந்து நீங்களே போடுறீங்க, நீங்கள் இந்த கண்ணு போட்டு மக்களுக்கு விற்கிறீங்களா?
0: அது நாங்கள் எங்களுக்கு சொந்தத்துக்கு தேவைன்னா நாங்கள் செஞ்சுக்குவோங்க. அந்த சமயத்தில் ஏதாவது நாங்கள் எடுக்கும்போது யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுப்போங்க. இதை வந்து ஒரு தொழிலாக செய்கிறதில்ல, எங்களுக்கு சொந்தத்துக்கு. நாங்கள் இப்போ 1000 புள்ள போட்டோம்னா அதில் நாங்கள் ஒரு 750 புள்ள வைக்கிறோம்னா பாக்கி 250 புள்ள இருந்ததுன்னா அதில் யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்போங்க,
1: சரிங்க,
0: உற்பத்திக்கு கொடுப்போங்க.
1: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 90 95 10 45 0.
1: கேட்டுருக்க விவசாயிகள் ஐயாட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசலாம், ஏதோ உங்களுக்கு தகவல் ஏதாவது வேணா ஐயாட்ட வந்து கேட்கலாம். திருப்பி அந்த நம்பரை சொல்லுறீங்கய்யா?
0: 90 95 10 45 0.
1: நன்றிங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
2: ஏக்கா, தென்னை மரம் ஏறுறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா தென்னை மரம் ஏறத்துக்கு இப்ப கருவியும் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல.
3: குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச வருமானம், அதிக பராமரிப்பு தேவையில்லை, வறட்சியும் தாங்கி வளரும். தென்னையில நெட்ட ரகத்தை சாகுபடி செஞ்சா கிட்டத்தட்ட நம்ம தலைமுறைக்கே சோறு போடலாம் போல.
2: ஆமா காமாச்சியக்கா, சும்மாவா சொன்னாங்க வளர்த்த புள்ள சோறு போடலனாலும் வச்ச புள்ள சோறு போடும்னு. திருச்சிராப்பள்ளி பெட்டவாயத்திலே கே அண்ணாவி இவங்க இவ்வளவு அழகா சொன்னாங்க. நாமளும் தென்னையில நெட்டை ரகத்தை தேர்வு செய்வோம், சாகுபடி செஞ்சு அதிக மகசூல் எடுப்போம். என்னக்கா நான் சொல்றது சரிதானா? உடன் உரையாடினார் டி முருகானந்தம் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான ஓர் உரையாடல் நேர்முகம் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் ப. செல்வராஜ் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள். நிகழ்ச்சியில் இனி திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறன் குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு முடிவுகள் தபால் மூலமாகவோ மின் அஞ்சலிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சாகுபடி பருவம் தொடங்க இருப்பதால் விவசாயிகள் தரமான விதைகளை உபயோகிக்க வேண்டும். விவசாய சாகுபடி பரப்பில் 30-40% மட்டுமே அரசு சார்ந்த துறைகள் மூலம் சான்று பெற்ற விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. மீதமுள்ள பரப்பில் விவசாயிகள் தாங்களே உற்பத்தி செய்த விதைகளை விநியோகம் செய்தும் பயன்படுத்தியும் வருகின்றனர். விதை சான்றளிப்பு துறை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விதைகள் சான்று அளிக்கப்பட்டு அரசு சார்ந்த துறைகள் மூலம் விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடன் உள்ளனவா என அறிந்து விதைத்திட விதை பரிசோதனை அவசியம். ஆகவே திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் விதை உற்பத்தியாளர்கள் விதை விற்பனையாளர்களிடமிருந்து தங்களது இருப்பில் உள்ள விதைகளின் தரத்தை அறிய பனை விதை மாதிரிக்கு ₹80 கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனை நிலையம் 15B பெரிய மில் தெரு விஜயபுரம் திருவாரூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி உங்கள் விதைகளின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார். அறிவிப்பு கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன் சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மணி மலர்ல பல்சுவை நிகழ்ச்சி, கதை எனும் தேவதை போன்ற பகுதிகள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தர தயாரா இருக்காங்க. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? மணி மலர்ல முதல்ல

0: முதலாவதாக பால் சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் துறையூர் கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழலையர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி தான்யா.
2: என் பெயர் வே கபிஷா.
1: முதலாவதாக
3: முளப்பாரி பாட்டு பாட வராங்க முதலாம் வகுப்பு மாணவி எஸ் மகதி.
1: வாங்க

0: நன்றி.
1: யாருக்கெல்லாம் கதை கேட்க ரொம்ப பிடிக்கும்?
2: கதை கேட்க பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா?
1: குட்டீஸ் குரல்ல ஒரு கதை கேட்போமா?
2: தமிழில் கதை சொல்ல வராங்க யுகேஜில இருந்து ஏ புகழினி.
3: சிங்கமும் சுந்தரியும் கதை. சிங்கம் ஒன்று உணங்கியது,

0: அடுத்ததா செகண்ட் ஸ்டாண்ட்ல இருந்து எஸ் கபிஷா ஸ்ரீ கதை சொல்ல வராங்க, கேப்போமா?
1: நான் சிங்கமும் முயலும் கதை சொல்ல போகின்றேன். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடும். வெளியே வர விலங்க பயப்படும். பயப்படும் போது எல்லாரும் கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு நடி செஞ்சு எல்லாரும் சிங்கத்துக்கு போய் ஒரு ஒருத்தராக உணவாயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உணவாயிட்டே இருக்காங்க ஒரு ஒருத்தராக. முயல் புத்திசாலி, வரும்போது அநியாயமா அந்த சிங்கம் எல்லாத்தையும் சாப்பிடுதே அப்படின்னு யோசிச்சுச்சு. யோசிச்சோடனே அதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஐடியா வந்து லேட்டா வந்ததுனால சிங்கம் வந்து முயல்கிட்ட ஏன் லேட்டா வந்து கேட்டுச்சு. சிங்கராஜா, ஒரு உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் தான் உங்களை தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னிச்சு. சொன்னோடனே அதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு முயல்கிட்ட சொன்னிச்சு. முயல் ஒரு பெரிய கேணிக்கிட்ட கூட்டிட்டு போனிச்சு. அங்க கூட்டிட்டு போய் இதுக்குள்ளார தான் இருக்கு ராஜா அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார பார்த்துச்சு. அதோட உருவம் அந்த தண்ணிலயே தெரியுது. தெரிஞ்சோன்னா அது ரொம்ப கோபப்பட்டு அதுக்குள்ள குதிச்சிச்சு. அதுக்குள்ள எந்த சிங்கமும் இல்ல. அதாவே குதிச்சு முழுங்கி இறந்துருச்சு. அந்த முயல் ரொம்ப புத்திசாலினால தன்னை காப்பாத்திக்காம எல்லா விலங்குகளையும் காப்பாத்திச்சு. குழந்தைகளே, இல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா புத்தியும் புத்தி கூர்மையும் இருக்கணும். நாமள நாமே காப்பாத்திக்கணும். தேங்க்யூ.
0: தமிழ் இங்கிலீஷ்ல கதை கேட்டிருப்போம். இப்ப ஹிந்தியில கதை சொல்ல வராங்க 7ஆம் வகுப்பு மாணவி பி தான்யா.
2: நமஸ்தே. சௌதாகர் அவர் பாலு, ராஜு அவர் மோதி, தோனோம் சௌதாகர் தே, தோனோம் மித்ரதே, தோனோம் ஜங்கல் மே குஜர் ரஹேதே. அச்சானக் உன்கே சாம்னே ஏக் பாலு ஆயா, உசே தேக் கர் ராஜு பேட் பர் சத் கயா, மோதி கோ பேட் பர் சத் நா நஹி ஆதா தா, உசே மாலும் தா கி பாலு மரே ஹுயே ஆத்மி கோ நஹி காதா, இஸ்லியே வஹ சாங்ஸ் ரோக் கர் லேட் கயா, பாலு மோதி கோ ஷுங் கர் சலா கயா, பேட் சே உத்தர் கர்

0: राजू ने पूछा, बालों ने तुम्हारे कान में क्या कहा? मोती ने कहा, जो मित्र मुसीबत में मदद नहीं करता, उस पर विश्वास मत करो। राजू लज्जित हुआ। शिक, मुसीबत में कान आना ही मित्रता का लक्षण है। धन्यवाद। அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இந்த வரிகளை கேட்டதும் உங்களுக்கு யாரோட ஞாபகம் வருது?
1: அட, நம்ம முறுக்கு மீசை முண்டாசு கவி பாரதியார் தான் ஞாபகம் வராரு.
0: இப்ப அவரை பத்தி ஒரு கவிதை கேட்போமா?
1: கேட்போமே. வி சர்வேஷ்.
2: பாரதியார் கவிதை. எட்டே புறத்துக்குள் ஒன்று வள்ளிக்கே நீ வளமந்து, புதுமை கவிதை பல தந்து, புரட்சி கண்டது தமிழன்று. தமிழ்தாய் பெற்றுத்த தவப்புதல்வரே, எழுதுகோலை கொண்டு வல்லேனை விரட்டியவர். அச்சமில்லை அச்சமில்லை என்ன, அச்சமின்றி வாழ்ந்த அக்னி பறவை ஒன்று, ஜாதி வேறுக்கு தன் கவிதை வரிகளால் சவுக்கொடி கொடுத்தது அன்று. அகிம்சை நம் நாட்டின் மொழியாகும், அதுவே பாரத மொழியாகும். கவிதை அவரது தொழிலாகும், விடுதலை வைக்க அவரது உயிராகும். பார் போற்று மகாகவியை போற்றி, தமிழ்தாயை பெருமைப்படுத்துவோம். நன்றி.
0: பாட்டு பாட வராங்க. ஐந்தா

0: தவப்புதல்வரே, எழுதுகோலை கொண்டு வெள்ளையினை விரட்டியவர், அச்சமில்லை அச்சமில்லை என அச்சமின்றி வாழ்ந்த அக்னி பறவை ஒன்று ஜாதி வெறுக்கு தன் கவிதை வரிகளால் சவுக்கொடி கொடுத்தது அன்று. அகிம்சை நம் நாட்டின் மொழியாகும், அதுவே பாரத மொழியாகும். கவிதை அவரது தொழிலாகும், விடுதலை வைக்க அவரது உயிராகும். பார் போற்று மகாகவியை போற்றி தமிழ்தாயை பெருமைப்படுத்துவோம். நன்றி.
1: பாட்டு பாட வராங்க 5ஆம் வகுப்பு மாணவி ஏ ஜெனிலியாஷிகா.
2: அனைவருக்கும் வணக்கம். பாரதியும் பாரதிதாசனும் சேர்ந்து ஒரு நாள் அடுப்பை பற்ற வைத்தார்கள். அடுப்பு பற்றவே இல்லையா? சமையல் செய்ய பெண்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பதை உணர்ந்து பெண்கள் வாழ்க வென்று கூத்திடுவோம்டா என்ற பாடலை அன்றுதான் எழுதினார் பாரதி. பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோம்டா, பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோம்டா, தன்மை இன்பனர் புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பேரும் சதி என்ற நாமமும், அன்பு வாழ் என்ற அமைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம், துன்பம் தீர்வது பெண்மை நாளடா, சூர பிள்ளைகள் தாயன்று போற்றுவோம், வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களியளிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோர்த்து கழித்து நின்றாடுவோம், உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்குயிராய் இன்பமாகிடும், ஈரினும் இந்த பெண்மை இனிதண்டா, ஊது கோம்புகளா ஆடு கழிக்கொண்டே, அன்னம் மூட்டிய தெய்வ மணிக்கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம், கண்ண தேன்முத்தம் கொண்டு கழிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம். நன்றி.
1: அடுத்ததாக 1ஆம் வகுப்பு மாணவன் எஸ் கௌதம்.
3: எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே என்ன வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லது வேண்டும், பன்னி பாவமெல்லாம் பரிதிமன் பன்னியை போல, நன்னே நின்முன் இங்கு நஷ்டிர வேண்டும் அன்னை. நன்றி.
4: ரேடியோவை பத்தின தகவல்களை தர வராங்க 6ஆம் வகுப்பு மாணவி என் எஸ் ஸ்ரீஷா.
5: குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ரேடியோ ரேடியோ இஸ் எ வயர்லெஸ் டெக்னாலஜி தட் டிரான்ஸ்மிட்ஸ் சவுண்ட் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் லாங் டிஸ்டன்ஸ் யூஸிங் இன்விசிபிள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோ வேவ்ஸ். இட் ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ எ டிரான்ஸ்மீட்டர் தட் ரேடியேட்ஸ் த வேவ் அண்ட் எ ரிசீவர் தட் டேர்னிங் த இன்விசிபிள் சிக்னல்ஸ் இன் டு த மியூசிக் நியூஸ் அண்ட் டாக் ப்ரோக்ராம்ஸ் வி ஹியர் டுடே. Transmitter convert electrical signals into radio waves which are picked up by an antenna and decoded back into sound or data by a receiver. Mass communication pioneered by inventor like Guglielmo Marconi in the late 1890s, radio revolutionized how humanity shares news and entertainment. Everyday application, while not primarily for audio broadcasting like AM and FM radio wave, technology is also the backbone of Wi-Fi, radar, cell phones and GPS. Thank you.
0: நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஜூக்கு போயிருப்போம். அங்க நம்ம அப்ப நிறைய விலங்கு பறவைகளை பார்த்திருப்போம். அதோட குரல் ஒளியை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்ப அந்த குரல் ஒளிய குழந்தை குரல்ல கேட்போமா? அந்த விலங்கோட பறவையோட ஒளிய கேட்க போறோம். அந்த குரல் பறவையோடதா இல்ல விலங்கோட குரலான்னு நீங்களே சொல்லுங்க.
1: மிமிக்ரி செய்ய வராங்க 7ஆம் வகுப்பு மாணவன் எம் தருண் மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர் எஸ் தர்ஷன் மற்றும் ஆர் ஜெயசக்தி வேல்.
6: இது பேர் பள்ளி. இது பேர் சண்டை நாய். இது பேர் பூனை. இங்க பாடுறா. இது பேர் கழுதை. இது எலி சத்தம். பேர் ஆட்டுக்குட்டி. அங்க பாடுறா ஆடு சத்தம். இது பேர் குட்டி பூனை. டே, இது பேர் கெடா. அடடா, இது பேர் செம்பரி ஆடு. டே, இது பேர் தேனி. இங்க பாடுறா ஓநாய்.

0: இது பேர் கோழி சத்தம். ரடா, இது பேர் புறா. இது பேர் துப்பாக்கி ஹோல்டு. இது பேர் பன்னி சத்தம். இது பேர் மாடு சத்தம். டே, இது பேர் சிங்கம். இது பேர் எருமை சத்தம். இது பேர் புலி சத்தம். இது பேர் ட்ரெயின் சத்தம்டா. யாரோ பைப்பை திறந்து விட்டாங்களாட்டுக்குடா, அதனால தண்ணி சொட்டும் சத்தம் கேக்குதுடா. ரேஸ் பைக் சத்தம்டா.
1: நன்றி நன்றி.
2: யாரோட பிறந்த நாள் ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம் தெரியுமா?
3: தெரியுமே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தானே.
2: அவரை பத்திய தகவல்களை ஆங்கிலத்துல சொல்ல வராங்க 7ஆம் வகுப்பு மாணவி ஆர் வேணுஷ்கா.
4: குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சர்வ்டு அஸ் த செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஹோல்டிங் த ஆஃபீஸ் ஃப்ரம் May 30, 1962 டு May 30, 1967. பார்ன் ஆன் September 5, 1888 இன் அ ஸ்மால் டவுன் இன் ஆந்திர பிரதேஷ். ராதாகிருஷ்ணன் வாஸ் அ டிஸ்டிங்விஷ் ஸ்காலர், philosopher and statesman whose influence has left a profound mark on India's educational and political landscape. Radhakrishnan received his education at Christian College, Madras, and went on to serve as a professor in several renowned universities, including the University of Mysore and the University of Calcutta. His philosophical and intellectual pursuits earned him the Spalding Professorship of East Religion and Ethics at the University of Oxford. His work on comparative religion and philosophy was instrument in education India philosophy to the Western world. Radhakrishnan was also a firm believer in the principle of education as the transformative tools for society. Radhakrishnan's political career marked by several significant positions, including his tenure as the Indian ambassador to the Soviet Union from 1949 to 1952. He served as the Vice President of India from 1952 to 1962 before being elected as the President. During his presidency, Radhakrishnan was revered for his wisdom, erudition and deep understanding of India culture and philosophy. His term was characterized by his commitment to upholding the democratic values inherent in the Indian Constitution. Dr. Sarvapalli Radhakrishnan passed away on April 17, 1975. His birthday, September 5, is celebrated as Teachers Day in India, paying tribute to his contribution to education and philosophy. Thank you.
2: ஏவுகணையின் நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொன்மொழிகள் சொல்ல வராங்க 5ஆம் வகுப்பு மாணவி எஸ் ஹர்ஷிகா.
5: கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல. உன்னை தூங்குவிடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒருமுறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். கனவு காணுங்கள், கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கு சமமானவன். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி.
2: நம்மள பல பேருக்கு 10 முதல் 20 பூக்கள் பெயர் தான் தெரியும், ஆனா 99 மலர்களின் பெயர் அனைத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவன் ஜி அன்பரசு.
6: குந்தி பாட்டில் உள்ள 99 பூக்கள் பெயர் எழுதியவர் கபிலர். காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கோடி, வேரி, தேமா, மணிச்சிகை, உந்துல், கூவீளம், எருள், சுள்ளி, கூவீரம், வடமணம், வாகை, புடசம், எருவை, செருவிலை, கருவிலம், பயினி, வாணி, ஓமம், குரவம், பசுமிடி, வகுளம், காயா, ஆவீரை, வேரல், சூரல், பிரம்பு, சிறுபுனை, குறுநர், கன்னி, குறுகிளை, மருதம், கோங்கம், திலகம், பூங்கம், பாதிரி, செருந்தி, அதிரல், சண்பகம், கரந்தை, குளவி, மாமரம், தில்லை, பாலை, முல்லை, கஞ்சங்குள்ளை, பிடவம், செங்கருங்காலி, வாழை, வள்ளி, நெய்தல், தாளை, தலவம், தாமரை.

0: கொடுக்கல் மவ்வல் கொகுடி சேதல் செம்மல் சிறுசெங்குரளி கோடல் கைதை வலை காஞ்சி மணிக்குலை பேங்கர் மரவம் தணக்கம் ஈங்க இளவம் கொன்றை அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் தோன்றி நந்தி நரவம் நாகப்பூ நள்ளிரு நாரி புன்னாகம் பாரம் பீரம் குறுக்கத்து ஆரம் கால்வாய் புன்னை நரந்தம் குருந்தம் வேங்கை புலகு. நன்றி.
1: கடிச்சோக் சொல்லி நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைக்க வராங்க ஏழாம் வகுப்பு மாணவர்கள் எஸ் திலீப் மற்றும் ஜி கிரிநாத்.
2: காஸ்ட்லியான கிழமை எது?
3: வெள்ளிக்கிழமை. செல்போனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்?
2: மனிதனுக்கு கால் இல்லைனா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லைனா கால் பண்ண முடியாது.
3: வெண்ணெய் வியாபாரி லிட்டர் எப்படி எழுதுவார் தெரியுமா?
2: உருகி உருகி எழுதுவார். கதவும் ஜன்னலும் இல்லாத ரூம் எது தெரியுமா?
3: மஷ்ரூம். பில்கேட்ஸ் கிட்ட போய் உட்கார சொன்னா அவரு உட்கார மாட்டேன்பாரு. ஏன்னா
2: அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல. இங்கிலீஷ்ல ரொம்ப கூலான எழுத்து எது தெரியுமா?
3: பி. ஏன்னா அது ஏக்கும் சீக்கும் நடுவுல இருக்குல்ல. டானிக் சாப்பிடும் போது ரூம் கதவை மூடிக்கிட்டு ஏன் சாப்பிடுகிறான்?
2: ஏன்னா டாக்டர் தான் அரை மூடி சாப்பிட சொன்னாரு.
3: பல் டாக்டருக்கு ஏன் அதிக சொத்து இருக்கு தெரியுமா?
2: ஏன்னா அவரு தானே எல்லாரோட சொத்தையும் புடுங்குறாரு. கடல் தண்ணீர் ஏன் உப்பா இருக்கு தெரியுமா?
3: இனிப்பா இருந்தா ஈமிச்சிருல. ஒரு பையன் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதிலி முடிக்கிறான், எப்படி?
2: தெரியாதுன்னு தான். கல் தண்ணீர்ல விழுந்தா ஏன் மூழ்குது தெரியுமா?
3: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது. தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு தெரியுமா?
2: மேப்ல தான். ஒருத்தன் ரொம்ப பயந்த சுபாவம், சூடா இட்லி கூட சாப்பிட மாட்டான். ஏன்?
3: ஏன்னா அதுல ஆவி இருக்குன்னு.
1: இயற்கை பத்தின ஒரு கவிதையை சொல்ல வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவி டி தியாஸ்ரீ. மஞ்சளிக்க இயற்கை கவிதை, மஞ்சளிக்க மரமாகும், மரம் வளர கிளையாகும், கிளை கிளைக்க இலை துளிரும், இலை துளிர பூக்கள் பூக்கும், பூக்கள் குலுங்க காய்விடும், காய் காய்க்க கனியாகும், எத்தனை மகிழ்ச்சியடா இத்தனை வளர்ச்சியை கண்ட இயற்கைக்கு. நன்றி. மரத்தோட பயன்பாடு பத்தின கவிதையை சொல்ல வராங்க நான்காம் வகுப்பு மாணவி ஆர் கவிஷா.
4: மரம் நமக்கு நண்பனே, மகிழ்ச்சி தரும் செல்வமே, நிழல் தந்து காக்குமே, நல்ல காற்றை வீசுமே, பூக்கள் பழங்கள் கொடுக்குமே, பூமி அழகை கூட்டுமே, மரங்களை நாம் வளர்ப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம்.
1: செல்போன் பயன்பாட்டினால ஏற்படும் பாதிப்புகளை பத்தி சொல்ல வராங்க ஏழாம் வகுப்பு மாணவி எஸ் பிரதீக்ஷா.
5: கைபேசியும் காணல் நீரே, உள்ளங்கையில் உலகம், அது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. அள்ளி முத்தமிட்ட அன்னை ஒருபுறம், அன்பை பகிர்ந்த தந்தை மறுபுறம், துள்ளி தீர்ந்த இடமெல்லாம் ஓங்கி உயர்ந்த மின் கோபுரங்கள், உள்ளங்கையில் உலகம், அது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. சாயும் காலம் வேலை சங்கமித்த பாட்டியெல்லாம் எங்கோ சென்று மறைந்தது ஏன், புழுதி பறந்த தெருவெல்லாம் அழகாய் மின்னது மின்னொளியில், புழுதியோடு விளையாடிய தோழிகள் எங்கே காணோமே, உள்ளங்கையில் உலகம், அது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. வாரம் தோறும் கண்ட உறவினர் எல்லாம் வரும்போல் என்றாவது நலம் கேட்கும், அனைவரையும் மறந்தினரா இல்லை மறக்கின்றனரா, மாய வலைக்குள் சிக்கிய உன்னால் மனித வாழ்க்கையும் காணல் நீராய் ஆகுமோ.
1: புதிர் போட்டு விளையாடுறது உங்களுக்கு பிடிக்குமா?
6: ஏன் பிடிக்காது, எங்க பாட்டி நிறைய விடுகதை சொல்லுவாங்களே.
1: இப்ப நம்ம பள்ளி மாணவர்கள் போடும் விடுகதைக்கு விடை சொல்லுங்க பாப்போம்.
6: விடுகதை கேட்க வராங்க நான்காம் வகுப்பு மாணவன் டிபி வரன் மற்றும் நான்காம் வகுப்பு மாணவி ஆர் மகதிஸ்ரீ.
7: மரத்துக்கு மேலே பழம், பழத்துக்கு மேலே மரம், அது என்ன?
8: அண்ணாச்சி பழம்.
7: தொடரனால் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்?
8: தொலைபேசி.
7: நடக்க தெரியாது, பேச தெரியாது, ஆனால் எல்லாம் சொல்ல தெரியும்.
8: புத்தகம்.
7: தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது, அது என்ன?
8: முதுகு.
1: நம்ம எல்லோருக்கும் மேல பார்த்தா என்ன தெரியும்? நீலவானம் தான் தெரியும்ல, ஆனா அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு தெரியுமா? அதுதான் விண்வெளி. அந்த விண்வெளி பத்தி பேச வராங்க ஏழாம் வகுப்பு மாணவி பி சிவானி.
9: இன்று நான் நம் கண்ணுக்கு தெரியாத பல ரகசியங்களை உள்ளடங்கிய விண்வெளி பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். நாம் வாழும் பூமிக்கு அப்பால் இருக்கும் எல்லையற்ற ஒரு உலகமே விண்வெளியாகும். விண்வெளியின் மிக முக்கியமான மற்றும் ஆச்சரியமான

0: ஆனால் உண்மை என்னவென்றால், விண்வெளியில் எந்த சத்தமும் கேட்காது. பூமியில் நாம் பேசுவது மற்றவர்களுக்கு கேட்பதற்கு காற்று ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. ஆனால் விண்வெளியில் காற்று இல்லாததால் வெற்றிடம் நிலவுகிறது. பழங்காலம் முதல் இன்று வரை விண்வெளி பற்றிய மனிதனின் தேடல். நிலவு, செவ்வாய் கிரக ஆராய்ச்சி மற்றும் இஸ்ரோவின் சாதனைகள். விண்வெளி அறிவியலின் மூலம் நமக்கு கிடைக்கும் பயன்கள்: தகவல் தொடர்பு, செயற்கை கோள்கள், வானிலை ஆய்வு, எதிர்கால விண்வெளி பயணம் மற்றும் விண்வெளி சுற்றுலா. விண்வெளி என்பது அறிவியலின் எல்லை மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலம் என்று கூறி நம் நாட்டின் விண்வெளி அறிவியலை வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை சொல்ல வராங்க 2வது வகுப்பு மாணவி வை சம்யுக்தா.
2: அரண் செய்ய

0: இகழ்ச்சி ஐயமட்டு உன் ஒப்புறகு பொழுது ஊதுவது ஒழிய அவ்வியம் பேச அக்கம் சுருக்கேல். முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் பலவற்றிற்கு சரியான அர்த்தம் தெரியாமலேயே தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம். நமது 4ஆம் வகுப்பு மாணவி எஸ் ஆதிஸ்ரீ சில பழமொழிகளையும் அதன் சரியான அர்த்தங்களையும் சொல்ல வராங்க.
1: வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. அதாவது முருங்கைக்கீரையை அதிகம் வேக வைத்தால் அதனின் சத்துக்கள் நமக்கு கிடைக்காமல் போகிவிடும். அகத்திக்கீரையை அதிகம் வேகாமல் பயன்படுத்தினால் முழுமையாக அதனின் சத்து கிடைக்காது.
0: ஆல் இண்டியா ரேடியோவில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் துறையூர் மாவட்டம் கலிங்கமுடையான்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் சுவாமி விவேகானந்தா மழலையர் மற்றும் நடுநிலை பள்ளியின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நாம் அடுத்து கேட்கவிருப்பது கதை எனும் தேவதை.

பறக்கிற மீன்கள், மரத்துல முதல, வானத்துல யானை, பட்டாம்பூச்சியா மலரும் பூச்செடி, அப்படி ஒரு அற்புதமான உலகம் படைக்கும் கதை எனும் தேவதை. கண்ணம்மா தன் பாட்டியோட செல்ல பேத்தி. தினம் ஒரு கதை கேட்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. அன்னைக்கும் அப்படித்தான். கொஞ்சம் சோகமா இருந்த கண்ணம்மா கிட்ட பாட்டி கேட்டாங்க, என்ன கண்ணம்மா இப்படி இருக்க, என்னாச்சு? கண்ணம்மா சொன்னா, நான் ரொம்ப சேடா இருக்கேன் பாட்டி. பிரியா என்னை விட டாலா இருப்பா, உனக்கு தெரியும் தானே. அதனால அசம்பிளில நான் தான் முதல்ல நிக்கிறேன். அவ பின்னாடி ஜாலியா நிக்கிறா. என்ன மட்டும் மிஸ் கவனிக்கிறாங்க, அவளை கவனிக்கிறதே இல்ல அப்படின்னா கண்ணம்மா. ஆமைக்கும் முயலுக்கும் ஓட்டப்பந்தயம் மட்டுமல்ல, இன்னொரு பிரச்சனையும் வந்த கதை உனக்கு தெரியுமா கண்ணம்மா அப்படின்னு கேட்டாங்க பாட்டி. இல்லையே. என்ன கதை பாட்டி அது, எனக்கு கொஞ்சம் சொல்லே அப்படின்னா கண்ணம்மா. ஒரு காட்டுல ஒரு ஆமையும் நத்தையும் புலம்பிக்கிட்டே நகர்ந்தது. பாத்தியா நத்தை, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிரினமும் எவ்வளவு வேகமா ஓடுது, நாம மட்டும் ஏன்பா இவ்வளவு ஸ்லோவா இருக்கோம் ஒய் அப்படின்னு புலம்பிச்சு. அப்போ அந்த இடத்துல வெறுப்பேத்துற மாதிரி ஒரு முயல் துள்ளி துள்ளி குதிச்சு ஓடுச்சு. அந்த முயல்கிட்டயே ஐடியா கேக்கலாம் அப்படின்னு ஆமையும் நத்தையும், நீ மட்டும் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுற, உன்னால மட்டும் எப்படி முடியுது? முயல் சொல்லிச்சு, எனக்கு புசு புசு புசுன்னு வெள்ளையா ரோமம் இருக்கு, உங்களுக்கு கனமான ஓடுதான் இருக்கு, அதை தூக்கிட்டு எப்படி நீங்க ஓடுவீங்க? கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. ஒண்ணு பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற அந்த ஓடு இருக்குல்ல, அதை கழட்டி வச்சுட்டு வேகமா போங்க, அப்பதான் லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுச்சு. நாம வாழ்றது ஒரு தடவைதான் அப்படின்னு வேற சொல்லிட்டு போச்சு. இத கேட்ட ஆமைக்கும் நத்தைக்கும் மனசு ரொம்ப கவலையா இருந்தது. அந்த நேரம் பார்த்து புதர்ல இருந்த நரி முயல லபக்குன்னு பிடிச்சு தூக்கிட்டு ஓடிடுச்சு. ஆமையும் நத்தையும் சட்டுன்னு தங்களுடைய ஓட்டுக்குள்ளார ஒளிஞ்சுக்குச்சு. அதுக்கப்புறம் நடந்ததை நினைச்சு தப்பிச்சோம்டா சாமின்னு பெருமூச்சு விட்டது ஆமையும் நத்தையும். ஆண்டவன் படைப்புல எல்லா

உயிருக்கும் ஒரு உருவமும் தன்மையும் இருக்கு கண்ணம்மா. ஓடு இருந்ததுனாலதான் ஓடலைனாலும் தப்பிச்சது ஆமையும் நத்தையும். கண்ணம்மா கண்ணுல ஒரு நட்சத்திர வெளிச்சம் மின்னி மறைய நிம்மதியா தூங்கினா கண்ணம்மா. அடுத்த நாள் ஸ்கூல் விட்டு ஜாலியா வந்த கண்ணம்மா, பாட்டி ஸ்கூல் டிராமால எனக்கு என்ன ரோல் தெரியுமா அப்படின்னு கேட்டா. டாலா இருந்ததுனால பிரியா அசையாம மரமா நிக்கணும். நான் வெள்ள காஸ்டியூம்ல முயல் குட்டி வேஷம் போட்டு ஜாலியா நாடகம் ஃபுல்லா குதிச்சு குதிச்சு ஓடணும். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பாட்டி அப்படின்னு கண்ணம்மாவும் பாட்டிய சுத்தி சுத்தி வந்தான்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன்சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை மணி 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.

ரெயின்போ 102.5 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். இன்னும் ரொம்ப நேரமா சுவாரஸ்யமா தகவல் எல்லாம் சொன்னீங்க, தகவலும் காணும் சுவாரஸ்யத்தையும் காணும் அப்படின்னு லைட்டா நீங்க முணுமுணுக்கிறது எனக்கு கேக்குது. அதாங்க இப்ப சொல்ல வந்திருக்கேன், நொடிக்கு 4 குழந்தைகள். என்ன அது அப்படின்னா, உலகத்துல நொடிக்கு சராசரியா 4 குழந்தைகள் பிறகுது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 250 குழந்தைகளும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 15,000 குழந்தைகளும், ஒவ்வொரு நாளைக்கும் 360,000 குழந்தைகளும் பிறக்கணும் இல்லையா. ஆக மொத்தம் ஒரு வருடத்துல தோராயமா 131.4 மில்லியன் குழந்தைகள் பிறக்குது. கணக்கு சரியான நீங்களே போட்டு பாருங்க. இப்படி குழந்தை பிறப்ப பத்தி நம்ம பேசிட்டு இருக்கப்போ, ட்வின்ஸ் அப்படின்றப்போ அதை வளர்க்குறவங்களுக்கு அது கஷ்டம் தெரியும், ஆனா நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப நம்மள மாதிரியே இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, என்னையும் சேர்த்துதான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 50 பிரசவத்துக்கும் ஒரு பிரசவம் இரட்டை குழந்தையா இருக்கும். இது 1995 காலங்களில் பாத்தீங்கன்னா 2.5% அதிகரிச்சிச்சு. தற்போது நிலவரத்துல பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2026 எடுத்த ஒரு கணக்கு கணப்பை படி பாத்தீங்கன்னா, 30 பிரசவத்துல ஒரு பிரசவம் கட்டாயம் இரட்டை குழந்தையா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுது புள்ளி விவரம்னு சொல்றாங்க. தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவலோட வாங்கினீர்களே அருமையான ஒரு பாடலை கேட்டு நினைச்சிருக்கலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

மணி 35 நிமிஷம் ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். எல்லாருக்கும் பிஸ்கட் சாப்பிட பிடிக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1:30 தாண்டிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல நமக்கு டீ வந்து கொடுத்துருவாங்க வீட்டுல. வீட்லயோ இல்ல அலுவலகத்துல ஏதாவது ஒரு தேநீர் ஒரு இடைவேளை கிடைச்சதுன்னா அந்த ஒரு கையில வந்து ஒரு பிஸ்கட் ஒரு கையில வந்து டீயோ காஃபியோ அது ஒரு அலாதி இன்பம் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில தான் இந்த தகவலை கடத்தலாம்னு இருக்கேன். பொதுவா சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே பிடிச்ச இந்த பிஸ்கட் வந்து சில வகை பிஸ்கட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய துளைகள் இருக்கும். அது ஏன் அப்படின்னு நினைக்காது நினைச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓட்டையை வந்து பல டிசைன் நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து டிசைன் கிடையாது, நல்லா வெந்து வருவதற்கு தான் அதுல ஓட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவலை வந்து நான் வந்து படிச்சு உங்கள்ட்ட கடத்திட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தோசை வார்க்கிறோம்ல, தோசை வார்க்கும் போது கல்லுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எந்த ஓட்டையுமே இருக்காது, ஒரே வெண் படலமா இருக்கும். கொஞ்சம் நேரத்துல எண்ணெயெல்லாம் ஊத்தி அப்படி வேக ஆரம்பிச்சதுன்னா இங்கொன்றும் அங்கொன்றுமா துளைகள் பிறக்கும்ல. என்ன சொல்றீங்க, உனக்கு தோசை ஊத்தி தெரிஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த துளைகள் அப்படின்னாலே அது வந்து வெந்து வருவதற்கான ஒரு அறிகுறியாகவும் வெண்பதற்கு வந்து அது ஏதுவாகவும் அமையும் அப்படிங்கிற தகவலோட வாங்க நேர்களை இணைஞ்சிருக்கலாம். இசை தூரல் நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ஜனவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் கடந்த ஒரு 6 மாசம் 5 மாசமா 19.06 கோடி சுற்றுலா பயணிகள் வந்து தமிழகத்துக்கு வருகை தந்திருக்காங்க. இதுல 1.65 கோடியோட வந்து திருச்சி முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு தகவல். இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போதே கொஞ்சம் பெருமையாவும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாங்க நேரில் அழகான ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேரம் சரியா 3:44 திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: சரணம் சரணம்.
1: நெற்றி தீப்பொறியின் பொய்கையில் மலர்ந்தவன்,
2: அன்னையின் கைப்பட ஆறுமுகமானவன்,
1: வள்ளி தெய்வானை மணாளன்.
2: நாளை காலை மணி 8:30 அக்கரைப்பட்டியில் மகா கும்பாபிஷேகம் காண்கிறான்.
0: ஓம் சரவண பவா, உன் நாமமே எங்கள் உயிரானவா.
1: நிகழ்வுகளின் நேரலை
2: FM ரெயின்போ 102.1
1: நாளை காலை மணி 8:30.
2: நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்திருக்கீங்க இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: அடுத்த நிகழ்ச்சி வளமர காத்திருக்க வண்ண கோலங்கள். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். மக்கள் தொகை என்பது சுமையல்ல, மனித வளம் என்றும் அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் மருத்துவமனை அல்லது பொது சுகாதார மையங்களில்தான் நடைபெற வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். குடும்பத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சம பொறுப்பு இருப்பதை உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டம் August 1 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மேற்பார்வையாளர்கள் மற்றும் கணக்கீட்டாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இப்பணிகளை துல்லியமாகவும் ஒரே மாதிரியான நடைமுறைகளை செயல்படுத்துவது குறித்து ஆட்சித்தலைவர் திரு மோகன சந்திரன் ஆலோசனைகளை வழங்கினார். பள்ளி ஆசிரியர்கள் மாணாக்கரின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிலரங்கத்தில் உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சிக்கு உகந்த கல்வி சூழலை உருவாக்குவதில் தலைமை ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானது என தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் தொழில் மானிய கடனுதவி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் வரும் 14 தொடங்கி 23 வரை நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் முதலையார்பட்டியில் மினி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர்.

இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுத் ஆம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்க இருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: 4:04 ஆயிட்டு இருக்க இந்த வேளையில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல நாம இணைகிறோம்.
1: வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம விளையாட போற விளையாட்டு
0: என்னது
1: நீங்க சொல்லுங்க?
0: பொது அறிவு வினா விடை போட்டி.
1: ஓகே,
0: இப்ப வந்து நம்ம பொது அறிவுக்கு, அதாவது இந்த மாலை நேரத்துல எல்லாருமே சிற்றுண்டி அப்படின்னு நம்ம சாப்பிடல,
1: கடலை
0: டீ காஃபியோட சாப்பிடற நேரத்துல நம்ம அறிவுக்கும் ஒரு சிறு தீனி.
1: சரி,
0: இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல
1: நம்மளால எல்லாருக்கும் சிற்றுண்டி கொடுக்க முடியாது, ஆனா இப்படி வந்து அறிவுக்கு விருந்து படைக்க முடியும்.
0: ஆமா, இன்னைக்கு வந்து அறிவுக்கு விருந்தா பொது அறிவு கேள்விகள் தான் உங்களுக்காக இருக்குது. நாங்க கேட்கக்கூடிய அந்த பொது அறிவு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க உடனே நம்மளுடைய தொலைபேசி எண்ணை தொட்டு
1: 4:41 என்ற எண்ணில் அறிமுகமாக விரும்பும் நேர்களும் மற்ற நேர்கள் 2:46 என்ற எண்ணையும் தொட்டு வரலாம்.
0: இப்ப ஒரு முதல் பொது அறிவு கேள்வி, ஒரு கேள்வி கேட்டலாமா?
1: கேட்டுருங்க, அப்பதான் நேர்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு வரும்.
0: ஆமா, நம்ம தமிழ் தாய் எப்போதுமே நிகழ்ச்சியோட தொடக்கம் தமிழ் தாய் வாழ்த்து. நம்ம தமிழ் அன்னைய நம்ம வணங்காம இருந்ததே இல்லை எப்போதுமே. அப்படிப்பட்ட தமிழ் தாய்க்கு பழமையான கோவில் எங்க இருக்கு?
1: எங்க இருக்கு?
0: அதுதான் கேள்வி. ஆமா, உலகின் பழமையான தமிழ் தாய் கோவில் எங்குள்ளது? இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிஞ்சா நீங்களும் வரலாம், வண்ண கோலங்கள்ல பதில சொல்லலாம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65 inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:10 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சிருக்கோம் வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு பொது அறிவு கேள்விகள் தான் நம்ம வந்து நேயர்கள் மத்தியில ஒரு கேள்வி வச்சிருக்கோம். உலகின் பழமையான தமிழ் தாய் கோவில் எங்குள்ளது அப்படின்னு.
1: அந்த கேள்விக்கு விடை சொல்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவங்க யார் எங்க இருந்து கேட்டலாம். வருக வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம்.
1: வணக்கம், யார்?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
1: சூப்பரா இருக்கோம் சண்முக சுந்தரம். இன்னைக்கு முதல் நேரம் வந்துட்டீங்க அப்படிதானா?
2: ஆமா, மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி. எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆகணும்னா பதில் வந்து சரியா இருக்கணும்.
2: தமிழ் தாய் உங்களுக்கு வந்து கோயில் எங்க இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மணிமண்டபம்,
0: கம்பன் மணிமண்டப வளாகத்துல
1: இருக்கு. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது வந்தார், வென்றார், சென்றார் அப்படிங்கிற மாதிரி முதல் நேர் வந்துட்டாரு.
0: கண்டிப்பா, உலகின் பழமையான தமிழ்தாய் கோவில் வந்து சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடி ஊர்ல வந்து இருக்குதுங்க. 1975 வந்து அதுக்கு அடிக்கல் நட்டிருக்கிறாங்க. 1993 ஏப்ரல் 16 அதை திறந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து உலகில் பழமையான தமிழ்தாய் கோவிலாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேயர்களே, அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: கண்டிப்பா,
0: நேயர்களுக்கு வந்து இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும். அடுத்த கேள்வி, ஆந்திர கே

0: சரி, ஆந்திராவின் சிங்கம் எனப்படுபவர் யார்?
1: அப்படி கேளுங்க. ஏன்னா நீங்க வந்தோடனே சிற்றுண்டி, நீங்க அப்புறமேட்டுக்கு செவிக்கு உணவு, அறிவுக்கு விருந்து, இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன இது எடுத்தோம் ஸ்வீட்டு காரம் போறீங்கன்னு
0: பார்த்தேன். ஆமாங்க, ஆந்திர கேசரி, அதாவது ஆந்திராவின் சிங்கம் அப்படின்னு பொருள். ஆந்திர கேசரி எனப்படுபவர் யார்? இதுதான் கேள்வி.
1: சரிங்க, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா வாங்க சுழி 4311 240 102 1 அல்லது 240 6102 1 என்ற எண்ணை தொட்டு வரலாம். இது உங்கள் அபிமான வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: சரணம் சரணம்.
1: நெற்றி தீப்பொறியின் பொய்கையில் மலர்ந்தவன்,
2: அன்னையின் கைப்பட ஆறுமுகமானவன்,
1: வள்ளி தெய்வானை மணாளன்.
2: நாளை காலை மணி 8:30 அக்கரைப்பட்டியில் மகா கும்பாபிஷேகம் காண்கிறான்.
0: ஓம் சரவண பவா, உன் நாமமே எங்கள் உயிரானவா.
1: நிகழ்வுகளின் நேரலை
2: FM ரெயின்போ 102.1
1: நாளை காலை மணி 8:30.
2: நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: நான்கு மணி 20 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில பொது அறிவு வினா விடை தான் கேட்டு இருக்கோம். வினாவை நாங்க கேட்க, விடைகளை நேர்கள் சொல்ல, அப்படி நிகழ்ச்சி வந்து ஜரூரா போயிட்டே இருக்கு. அதுவும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த கேள்வியும் அது மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லி.
4: கண்டிப்பா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அப்படி போற போக்குல நம்ம கேட்கறது இந்த இளைஞர்களுக்கு, இந்த TNPSC இந்த மாதிரி UPSC எக்ஸாம்
5: போட்டி தேர்வுகளுக்கு வந்து
4: தயாராக
5: சிறந்த துணை,
4: ஒரு நல்ல ஒரு இதா இருக்குங்க. அந்த வகையில அடுத்ததான் நம்ம கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்?
6: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அன்புடன் மரியா, அன்புள்ள லோகனாக நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என்கிற
5: திருவரங்கம் ராசேசு, சந்தோஷம்.
4: சரிங்க, வாங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: வணக்கம் சொல்லுங்க லோகநாதன், அப்பதான் ஐயா கிட்ட
4: நாங்க வணக்கத்தோட தான் உங்களை கூப்பிடுறோமே, வணக்கம் வச்சுதான் உங்களை உள்ளேயே கூப்பிடுறோம்.
6: அந்த புது அறிவிப்பாளர் எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்றாங்க, வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள்
5: ஐயா, இத வந்து நீங்க வந்து மின்னஞ்சல்லையும் கடிதங்கள்லயும் தெரிவிக்கலாமே, உங்க விடைக்காக நாங்க காத்திருக்கோம் இல்லையா?
6: சரி
5: சொல்லுங்க.
6: ஆந்திர கேசரி வந்து தங்குத்துறி பிரகாசம் பந்துலு விடுதலை போராட்ட வீரர் பிளஸ் ஆந்திராவோட முதல் முதலமைச்சர் நினைக்கிறேன்.
4: அவ்வளவுதான், கூடுதல் தகவலோட சரியான பதில சொல்லிருக்கீங்க.
5: நன்றி, பாராட்டுகள். அதாவது அழகா அவரும் வந்தார் வென்றார் சென்றார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வராங்க. எப்படி கேள்வி வந்து எளிமையா இருக்கா, இல்ல நேயர்கள் வந்து முன் தயாரிப்போட இருக்கிறாங்க?
4: நேயர்கள் அந்த அளவுக்கு வந்து பொது அறிவோட இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது பதில வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கு, அதனாலதான்.
5: இல்ல என்ன கேக்குறேன்னா, நீங்க கேள்வி கேட்டு கொஞ்சம் இடைவெளி இருக்குல்ல, வந்து பாடல் கேட்கிறோம், அதெல்லாம் நேரம் இருக்கிறதுனால அவங்க தயாரிச்சுக்கிறாங்களா?
4: தயாரிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம்
5: நம்ம ஒரு முறை வந்து இத ஆன் டைம்ல அப்படி எடுத்துட்டு பார்க்க கூடாது அப்படின்னு எனக்கு
4: பார்க்க கூடாது.
5: அப்படியா, சரி அப்ப இவர் வராரு, இவர்கிட்ட சொல்லுங்க யாரு.

0: வருக வணக்கம்.
1: வணக்கம்,
2: யார்?
1: ஜெயா விவேகானந்தன், கும்பகோணம்.
0: ஆமா ஜெயாவா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களை கண்டு ரொம்ப வருஷமாச்சு.
0: ஆமா, ரொம்ப வருஷமாச்சா? நம்ம குரல்கள் தான் பேசுது, பார்க்கறதுக்கு சமமா இல்லையா? சரி, என்ன விடைமா சொல்லுங்க.
2: நாங்க கேள்வியே கேட்கலையே. கே
1: பிரகாசம் தான் நான் பாத்து வச்சிருந்தேன். அவர் பேர்லயே ஒரு மாவட்டம் இருக்கு ஆந்திராவில. அது மழை பெய்யும் போது சொல்லுவாங்க, குண்டூர் பிரகாசம் மாவட்டத்துல அதிக மழை பெய்யுதுன்னு.
2: அவரு வந்து, அதாவது ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து டங்குதூரி பிரகாசம் பந்துலு. பந்துலு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அடுத்து தமிழ்நாட்டுல அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம்?
1: விழுப்புரம்.
2: விழுப்புரம் அப்படிங்கிறது சரியா அப்படின்னு யோசிக்க கூடிய ஒரு விஷயம்
1: தான்.
2: விருதுநகரா இருக்குமோ? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
0: விருதுநகர். ஆப்ஷன் ஏ வி விருதுநகர், ஆப்ஷன் பி வி விழுப்புரம்.
2: விருதுநகர் அப்படிங்கிறது சரி.
0: ஆமா, விருதாச்சலம் இருக்க வாய்ப்பு இருக்கா?
2: இல்ல,
0: அது தெரியாது.
2: விருதுநகர் அப்படிங்கிறது சரிமா. வேளாண் பொருட்களுக்கான தர நிர்ணயிக்கும் தர நிர்ணயம் அது, அந்த நிறுவனம் அது வந்து விருதுநகர் தான் அமைஞ்சிருக்கு. நீங்க சரியா
0: சரியா சொல்லிட்டாங்க. சூப்பர், நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. என்னங்க ஒரே வி வின்னு போயிட்டே இருக்குது. சொல்லுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க?
2: எப்படி நம்ம படிக்கிறது
0: படிக்கிறீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அடுத்த நேயர் வர்றாங்க, அப்படியே அடுத்தடுத்த நேயர்களுக்கான கேள்விகளை கேட்போமா, இல்ல இப்ப ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்த மாதிரி அடுத்த நேயர் வரும்போது கேட்போமா?
2: நேயர்களே, உங்களுக்கு நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இதே போலதான் இருக்கும். எளிமையா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் யோசிச்சாலும் பதில் சொல்லிடலாம். அதுக்கு நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா, சுழி 4 3 1 240 6 102 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். அறிமுக நேயர்கள் சுழி 4 3 1 240 102 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: நேர்கள் வந்து அப்படி பதிலோட வரதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நேர் வராங்க, எடுக்கலாமா?
1: கண்டிப்பா. பொது அறிவு வினா விடை போட்டி நிகழ்ச்சியில தான் நாம இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில இணையும் நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: ஐ, என்ன மாதிரி யாரோ வந்திருக்கீங்க சொல்லுங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க
2: மேம்? நான் யுவராஜ், வளப்பகுடி தஞ்சாவூர் மாவட்டம் மேம்.
0: ஏய் யுவராஜ், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க யுவராஜ்?
2: 60.
0: ஏய், பக்கத்து கிளாஸ் தான். எந்த செக்ஷன்?
2: இது தஞ்சாவூர் மேம்பாலம் ஸ்கூல்.
1: மேம்பாலம் ஸ்கூல்லையா?
0: எந்த கிளாஸ்? உங்க கிளாஸ்ல வேற செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதா? ஏ பி சி அப்படி எல்லாம் இருக்கா? உன் இணைப்பு விட்டு விட்டு வேற கேக்குது. நான் பேசுறது உனக்கு நல்லா கேக்குதா யுவராஜ்?
2: கேக்குது மேம்.
0: ஓகே மேம், உங்களுக்கு நான் क्वेश्चन ஆன்சர் எல்லாம் ரெடியா?
1: கேக்கலாமா?
0: கேட்றங்க மேம்.
1: யுவராஜ்
0: பதில் தெரியுதான் பாருங்க.
1: உலகத்திலேயே பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்கள் உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு தெரியுமா?
0: பூக்கள் நிறைய உற்பத்தி பண்ற
1: நாடு, முதலிடம் வகிக்கும் நாடு.
2: முதலிடம் வகிக்கும் நாடா?
0: ஆமா,
1: பூக்கள் உற்பத்தியில பூக்கள்.
2: ஓகே சார்.
1: ஓகே சார், இந்த கேள்வியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பதில் சொல்றாங்கங்கறத கேட்டு என்னைக்குமே மறக்க கூடாது இத, சரியா?
0: நல்ல பிள்ளை யுவராஜ், நல்லதுப்பா, நன்றிப்பா. என்ன மாதிரியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன
1: மாதிரியே தான் இருக்கிறாரு.
0: நாங்க சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்போம். உங்களை மாதிரி பெரியவங்க தான் எங்களுக்கு வந்து விடைகள்லாம் சொல்லணும். என்னங்கய்யா?
1: கேட்டலாம்.
0: வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் குளித்துறை சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் ஐயா, வருக சொல்லுங்க, பதில் தெரியுமா? உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு.
3: பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடா?
1: தெரியுமா?
3: நெதர்லாந்து.
1: எந்த லாந்து ஐயா?
3: நெதர்லாந்தா?
1: நெதர்லாந்தா அப்படி கேக்குறீங்களா இல்ல நெதர்லாந்து அப்படின்னு சொல்றீங்களா?
0: நன்றிங்க, நல்ல முயற்சி.
1: நம்ம அந்த அடுத்த நேட்டை கேப்போமா?
0: நேர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: திருஜெயம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க வண்ணக்குலங்கள். இன்னைக்கு வண்ணக்குலங்கள் நிகழ்ச்சியில புது அறிவு வினா விடை தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுல வந்து இப்ப நெதர்லாந்தா இருக்கும் அப்படின்னு ஒரு நேயர் சொல்லிட்டு போனாரு. அது சரியா இல்லையா அப்படின்னு நம்ம அடுத்த நேயர்ட்ட கேட்போம். வருக வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்பு கிடைச்சிருச்சு. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்,
1: வாங்க சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் தஞ்சாவூர் மாவட்டம் செய்யாமத்தான் முருகேசன் பேசுறேன்.
1: முருகேசன் ஐயா சொல்லுங்க.
2: என்னங்கய்யா?
1: உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு?
2: நாடு இந்தியா.
1: இந்தியான்னு சொல்றீங்க?
2: ஆமாங்கய்யா.
1: சரி, சரியா தவறா அப்படின்னு அடுத்த நேர்ட்ட கேப்போமா?
2: அடுத்த கேள்வி கேளுங்களா.
0: எப்படியா, நீங்க அடுத்த நேர் போனா நாங்க அடுத்த கேள்விக்கு தயாரா இருக்கோங்க.
1: ஏன் இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கலையா?
0: அப்புறம் இந்த கேள்விக்கு யார் தான் பதில் சொல்லுவா?
2: இதுக்கு உங்க கேள்விக்கு நாங்க பதில் சொல்லுவாங்க, எங்க கேள்விக்கு நீங்க.
1: என்ன கேக்கலாம், செங்கோட்டை கணவாய் இருக்குல்ல, செங்கோட்டை கணவாய் எந்தெந்த மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது? அடுத்த கேள்விக்கு போமா?
0: அதான் சொல்லிட்டேன், மாறி மாறி கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வராங்க.
1: கண்டிப்பா அடுத்த நேயர்ட்ட கேட்டுருவோம். ரெண்டு கேள்விகள் இருக்கு நம்ம நேயர்களுக்கு மத்தியில. இந்த ரெண்டு கேள்விகளுக்குமே நீங்க பதில் சொல்லலாம், எந்த கேள்விக்கு வேணாலும்.
0: இப்ப வந்து கேள்வி கேட்டுட்டீங்கயா, விடைக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கற மாதிரி இப்ப வந்து வந்து நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, கேள்விகளே வந்து ஆப்ஷனா
1: கொடுத்துருக்கோம். ரெண்டு கேள்விகள் உங்கள்ட்ட இருக்குது. வருக வணக்கம்.
0: வணக்கம்.
3: குளத்தூர்ல இருந்து பேசுறோம்.
1: குளத்தூர் பேருங்க? உங்க பேரு?
3: பேர் வந்து ஜிதேஷ்ங்கயா.
1: ஜிதேஷ் என்ன படிக்கிறீங்க?
3: 10th.
1: 10th படிக்கிறீங்க?
3: ஆ,
1: அப்ப கண்டிப்பா நீங்க சொல்லிருவீங்க சரியான பதில் இல்ல.
3: ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிங்கலையா? அது வந்து பதில் வந்து நெதர்லாந்து.
1: நெதர்லாந்தா அப்படி இருக்குன்னு சொன்னாரு அவர். ஆனா நீங்க நெதர்லாந்துன்னு நீங்க டவுட்டா சொல்றீங்களா இல்ல கன்ஃபார்மா சொல்றீங்களா?
3: கன்ஃபார்ம் நெதர்லாந்து.
1: நெதர்லாந்து அப்படிங்கிறது சரியான பதில். உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு நெதர்லாந்து. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் தெரியுமா?
3: கேள்வி கேளுங்க சொல்றேன்.
1: செங்கோட்டை கணவாய் எந்தெந்த மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது?
3: செங்கோட்டை கணவாய்
1: படிச்சிருக்கீங்களா? புவியியல்ல
0: அப்படியே யோசிப்போமா? இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருப்போம். அடுத்த நேரம் சொல்றாங்களு கேப்போமா? ஜிதேஷ் வாழ்த்துக்கள்பா,
4: வாழ்த்துக்கள்.
0: ஊர் பேரு சொல்லுங்க. தாரிகா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்னமா
1: சொல்லுங்க, இங்கதான் இருக்காங்க.

0: ஸ்பெல் பண்ணுங்க.
1: உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு நெதர்லாந்து அப்படின்னு சொல்லியாச்சு. சரியான பதில் நெதர்லாந்து.
0: அடுத்த கேள்விக்கு தெரியுமா பதில்? என்னது
1: அடுத்த கேள்வி? என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, செங்கோட்டை கணவாய் எந்தெந்த மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது தெரியுமா? நீங்க ஆன்டிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுங்க.
0: ஆல்ரெடி சொல்லிட்டாங்க போல. என்னாச்சு ஒரே ஒரு

ஆல்ரெடி சொல்லிட்டாங்க போல, என்னாச்சு ஒரே ஒரு நிசப்தமா இருக்கு. அவங்க சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அமைதியோடையே நம்ம ஒரு அழகான பாடலை கேட்டு நேர்களுக்கு ஒரு நேரத்தையும் கொடுப்போம். இணைஞ்சிருப்போம் திருச்சி FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: 10:43 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கு மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பொது அறிவு வினா விடை தான் விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கூட விளையாட வர நேர் யார், எங்கிருந்து கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: என்னங்க
0: வேகமா லைன புடிச்சிட்டு சொல்ல போறீங்க? இப்ப கேள்வி மீண்டும் ஒரு முறை கேட்டா சொல்லிருவீங்களா?
1: சொல்லுங்க.
0: திரும்ப கேட்க போறேன், சரிங்களா? செங்கோட்டை, கணவாய் இவற்றிற்கிடையே அமைந்துள்ளது. இவற்றிற்கிடையே அதான விடைதான் நீங்க சொல்லணும், சொல்றீங்களா?
1: செங்கோட்டை, கணவாய்.
0: ஆமாங்க.
1: நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்க அந்த கணவாய்ங்களா? செங்கோட்டை
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது.
1: இப்ப தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து எடுத்துட்டாங்க.
2: ஆமாங்க.
0: விடை சொல்லுங்க.
1: செங்கோட்டை, கணவாய். எந்த ஊர் கடையில இருக்குங்களா?
2: எந்தெந்த மலைகளுக்கு நடுவே?
0: தெரியுது. உங்க ஊருக்கு பெருமை
2: தென்காசி மாவட்டத்துல ஒரு சிறப்பான இடங்கள்ல செங்கோட்டையும் ஒண்ணு இல்லையா? செங்கோட்டை கணவாய் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
0: நம்ம வேற யாருக்கிட்ட கேட்டு பாப்போமா? இது கருப்பசாமி, நல்ல முயற்சிங்க. நல்ல முயற்சி,
2: நல்ல முயற்சி, சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். பெரம்பலூர் தர்மராஜ்.
2: தர்மராஜ் ஐயா சொல்லுங்க.
3: வருஷநாடு, அகத்தியமலை.
2: வருஷநாடு,
3: அகத்தியமலை.
2: அகத்தியமலை அப்படினு சொல்றீங்க இல்லையா? வருஷநாடு மலை, மகேந்திரகிரி மலை, இதுதான் சரியான பதில். சரிங்கய்யா, சிறப்புங்க.
0: சிறப்பு, சிறப்பு, வாழ்த்துக்கள்.
2: செங்கோட்டை கணவாய்,
0: வருஷநாடு மலை.
2: இல்ல, சரியான பதில் கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். வருஷநாடு மலை, மகேந்திரகிரி மலை, இதற்கிடையே இருக்கக்கூடியதான் இந்த செங்கோட்டை கணவாய். ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. அடுத்த கேள்வியை நம்ம நேயர்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு பாடலை கேட்கலாம். தமிழ் தட்டச்சு பொறியின் தந்தை யார்?
0: யார்?
2: தமிழ் தட்டச்சு பொறியின் தந்தை யார்
0: அப்படிங்கறது
2: விடை தெரிஞ்சா வாங்க வண்ண கோலங்களுக்கு.
0: 4341 240 102 1 அல்லது 2 என்ற எண்ணை தொட்டு வாருங்கள். இது உங்கள் வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு. பிஜி நாயுடு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: திருச்சிராப்பள்ளி. நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். வியட்நாமில் உள்ள ஃபூக்வாக் தீவில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த இந்தியர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விபத்து தொடர்பான தகவல்களை பெற கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய தூதரகம் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரேஷன் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் பதுக்கல் உள்ளிட்டவைகளை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பிசிப்பட்டி வாணிபக் கழக கிடங்கில் ஆய்வு செய்த அவர், திறந்த வெளியில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை அமைப்பதற்கும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் வரும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி இணைந்து போட்டியிடும் என மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி நிறுவன நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். மக்கள் தொகை என்பது சுமையல்ல, அது மனித வளம் என்றும் அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் மருத்துவமனை அல்லது பொது சுகாதார மையங்களில்தான் நடைபெற வேண்டும் என்றும், குடும்பத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சம பொறுப்பு இருப்பதை உணர வேண்டும் என்றும் கூறினார். விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மூலம் சிறப்பு பயிற்சிகள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே கிடைப்பதால் மாற்றுத்திறனாளிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். அரியலூர் வஉசி நகரில் செயல்படும் இம்மையத்தை ஆய்வு செய்த அவர், பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, அறிவாற்றல் பிரச்சினை தொடர்பான சிறப்பு கல்வி உள்ளிட்ட சேவைகள் இதில் தரமாக வழங்கப்படுவதாக கூறினார். மாவட்டத்தில் 3596 மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சேவை வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஸ்பெயின் மேட்ரிடில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் குழு பிரிவில் ஜோதி, பிரீத்திகா, சிக்கிதா வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு வாழ்பவன் வீழ்வது கடினம் என்றவர்களோடு மாலையை வரவேற்போம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம். இனிய பாடல்களையும் பயனுள்ள தகவல்களையும் கேட்க தயாராக இருங்கள் நேயர்களே.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, நான் 10ஆம் வகுப்பு தாங்க படிச்சிருக்கேன், ஆனால் என்னால் மேலே படிக்க முடியல. இப்போ நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் எனக்கு எந்த அனுபவமும் எந்த பயிற்சியும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இப்போ ஒரு நல்ல செய்தி. தொழில் பயிற்சியோட உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு மூன்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் மெஷின் ஆப்ரேட்டர் பிளாஸ்டிக்ஸ் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி நடைபெறும் இடம் சென்னை. 4 மாத கால பயிற்சி இது. மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், வயது 18 லிருந்து 35 வரைக்குள்ளே இருக்கணும், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ளே இருக்கணும். இந்த தகுதியுடையவர்கள் இந்த பயிற்சியை நீங்கள் முடிக்கலாம். பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு பயிற்சி நிறுவனத்தின் மூலமே வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது பற்றின கூடுதல் தகவலுக்கு www.thatco.com அப்படிங்கிற இணையதளத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்ருக்கோம். நேரம் 6:15. ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருப்பது,
1: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? இந்த இரவு உணவு மோதாவது குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலந்து பேசி சாப்பிடலாங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, நாளைய நாளுக்கு எப்படி தயாராகலான்னு இந்த இரவு உணவு மோது பேசி முடிவெடுத்துக்கலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளோட இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐய உடம்புக்காரங்க எந்த மாதிரி கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, காரை. காரையில வந்து நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த காரை முள்ளுன்னு சொல்லுவோம், இலை அகன்று போய் ஒரு கணுவுக்கு கணு இருக்கும், அந்த கணுவில் முள்ளு, முள்ளுக்கும் கீழே இலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த காரை கீரை ஒருத்தருக்கு பேதி ஆகுதுன்னா, அந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டோம், கடந்து சாப்பிட்டோம்னா பேதி வந்து கட்டுப்படும். இந்த காரை கீரை இயல்பாகவே உங்க எடுத்துக்கலாம். கோவை, ரெண்டு வகையான கோவை தான், அப்ப கோவையும் எடுத்துக்கலாம், சாதாரண கோவையும் எடுத்துக்கலாம், அதோடைய கீரைகளை எடுத்துக்கலாம். அடுத்து புடல், புடலங்காயோடைய இலை, அதான் புடலங்காய் கீரை. துயிலிக்கீரை, இதை வந்து தொயல் கீரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, துயிலிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. வயல்வெளிகளில், தரிசு நிலங்களில், மலை நேரங்களில் விளையக்கூடிய, அது தானாக முளைத்து பயிராகக்கூடிய ஒரு வகையான கீரை. இதோடைய இளங்கீரைகள் வந்து சுவையாக இருக்கும். இந்த இளங்கீரைகளை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். முத்திடுச்சு அப்படின்னாக்கா அந்த சுவை வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் இளங்கீரைகளாக இருக்கிறப்போ இந்த துயிலிக்கீரையை வந்து சமைத்து சாப்பிடலாம், துயிலிக்கீரையை வந்து கடந்து சாப்பிடலாம், சுவையாகவும் இருக்கும். இதெல்லாம் இயல்புலேயே கிடைக்கக்கூடிய கீரை. அடுத்து நெரிஞ்சில், நெரிஞ்சில் இலைகளே வந்து நாம் என்ன செய்யலாம்னா, இந்த ஐய உடம்புக்காரங்க வந்து கீரையாக சமைத்து உண்ணலாம். ஆரை, ஆரையில வந்து நீர் ஆரை, புளி அறைன்னு ரெண்டு உண்டு. ஆரைக்கீரை வந்து மூன்று உடலினர், வாத உடலினர், பித்த உடம்புனா ஐய உடம்பினர், மூணு பேருமே இந்த ஆரைக்கீரையை வந்து சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கடுத்து புளி அறை, புளி அறை வந்து ஐய உடம்பினருக்கு தான் சிறப்பாகும்னு சொல்லியிருக்காங்க, அந்த புளி அரைக்கீரையும் சமைச்சு சாப்பிடலாம். முல்லை, முல்லையோட இலைகளையும் கீரையாக சமைத்து சாப்பிடலாம். மருதம், நெய்தல் நிலங்கள் இருக்கக்கூடிய குப்பை மேனி, வல்லாரை கீரை சாப்பிடலாம். பொன்னாவாரை, ஆவரையில ஒரு வகை, அந்த பொன்னாவாரை கீரை சமைச்சு சாப்பிடலாம். முசு முசுக்கை சமைத்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிடலாம். பின்னாக்கு கீரை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கீரை, சாதாரணமாக தோட்டங்களில் விளையக்கூடிய ஒரு கீரை. இதெல்லாம் வந்து களைச்செடின்னு சொல்லி வெட்டி வீசிடுவாங்க, ஆடு மாடுகளுக்கு போடுவாங்க. இந்த பின்னாக்கு கீரையை வந்து சமைத்து சாப்பிடலாம். பண்ணைக்கீரை, சேலம் பகுதி மக்களுக்கு பண்பாட்டோட ஒரு இணைந்த கீரை இந்த பண்ணைக்கீரை. இதோடைய நுனியில் அந்த பஞ்சு நிறத்தில் அதை பூ பூத்துவிட்டு விதையை வெளியில் கொண்டு வரும். இலைகளை வந்து சிறு இலைகளாக, செடியோட தோற்றமே வந்து ஒரு அற்புதமான ஒரு தோற்றமாக இருக்கும். இந்த கீரையை வந்து சேலம் பகுதி மக்கள் வந்து இந்த தைப்பொங்கலுக்கு படையல் போடுறப்ப இந்த பண்ணைக்கீரையை அருகில் வச்சு வந்து படையல் போடுவாங்க. அவங்களோட அந்த பண்பாட்டோட இது வந்து பின்னிய ஒரு கீரை, நல்ல சுவையான ஒரு கீரை. இதுவும் வந்து சாதாரணமாக தரிசு நிலங்களில் விளையக்கூடிய ஒரு கீரை இந்த பண்ணைக்கீரைங்கிறது. அடுத்து மணலிக்கீரை, அடுத்து முளைக்கீரை, இது எல்லாருக்குமே தெரியும், இந்த சின்ன சின்ன கீரைகளாக இருக்கக்கூடியது. அடுத்து முசுட்டை கீரை, அடுத்து காராமணி கீரை, அடுத்து மாடாங்கடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கடலை, அடுத்து புளிக்கீரை, நம்ம புளிச்சக்கீரைன்னு சொல்கிறோம்ல, அந்த புளிச்சக்கீரை தான் புளிக்கீரை அப்படிங்கிறது, அந்த புளிச்சக்கீரையை வந்து இவங்க எடுத்துக்கலாம். வேலைக்கீரை, தை வேலை, நல் வேலை, நாய் வேலை என்ற அந்த வேலைக்கீரைகள், மணத்தக்காளி, பொன்னாங்கானி, சக்கரவர்த்தி கீரை, பீலைக்கீரை, சிறுகன் பீலை, நம்ம வந்து கண்ணு பீலை அப்படின்னு சொல்லுவோம், தைப்பொங்கலோட தொடர்புடைய அந்த பீலை, சிறுகன் பீலை, இந்த இலைகளையும் வந்து கீரையாக இவர்கள் சமைத்து சாப்பிடலாம். அடுத்து ஐய உடம்பில் இருக்கான ரசம், ஓமம், செங்கடுகு, சதகுப்பை, தரா, வெந்தயம், கொத்தமல்லி, வேலை, சுக்கு, அகத்தி, குறிஞ்சான், பாகல், தும்பை, இவைகளை வந்து ரசமாக செஞ்சு சூப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து ஐய உடலினருக்கான வற்றல் வகைகள், எந்த மாதிரியான வற்றல்லாம் இவங்க வந்து சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு பார்த்தா, சுண்டை வற்றல், மணத்தக்காளி வற்றல், தூதுவளங்காய் வற்றல், பிரண்டை வற்றல், ஆதண்டை வற்றல். ஆதண்டை வற்றல் வந்து ஐய

0: குடும்பக்காரங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாருக்கும் சொல்கிறதில்ல. அது ஆதண்டையை வந்து ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காய், முள் கொடியுடைய காய் ஆதண்டை. இதை வந்து வற்றல் செய்து ஐய உடம்புக்காரங்க சாப்பிட்டுக்கிறலாம். முள்ளி வற்றல், பேய்ப்புடல் வற்றல், நெல்லி பின்ஸு, நெல்லியிலேயே வந்து பின்ஸாக இருக்கக்கூடியதை வந்து வற்றல் செய்து சாப்பிடலாம். நாரத்தம் பின்ஸு, இவைகளை வந்து வற்றல் செய்து சாப்பிட்லாம். ஐய உடலுக்கான ஊறுகாய், ஊறுகாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மஞ்சள், மஞ்சள் கிழங்கையே வந்து ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிளகு ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், சுண்டைக்காயை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், வாழைத்தண்டை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், மாம் பிஞ்சை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், ஆழம் பிஞ்சை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், அத்தி பிஞ்சை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், தூதுவளம் காயை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், தூதுவளம் பிஞ்சு ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம், பாகல் பிஞ்சு, எல்லாமே பிஞ்சு தான். இந்த பிஞ்சு காய்கறிகள்லாம் வந்து ஊறுகாய் செஞ்சு ஐய உடம்புக்காரங்க சாப்பிட்டுக்கலாம்.
1: கப உடம்பு வகையை சார்ந்தவங்களுக்கான உணவுகளை குறித்த ஆலோசனைகளை வழங்கினாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி. செந்தில்குமார் அவர்கள்.

6:25 ஆரவாரம் கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, பிஇ பட்டப்படிப்பை, பொறியியல் பட்டப்படிப்பை வந்து பகுதி நேரமாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு விவரமாக சொல்கிறேன், கேளுங்க. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் 6 பொறியியல் கல்லூரிகள் கோவை, சேலம், நெல்லை, பர்கூர், வேலூர், காரைக்குடி மற்றும் 2 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், கோவை தொழில்நுட்ப கல்லூரி, தியாகராஜர் பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருது. இந்த பகுதி நேர பிஇ பொறியியல் பட்டப்படிப்புகளில் பயிலணும் அப்படின்னா, பட்டப்படிப்பு முடிச்சுட்டு குறைஞ்சது ஓராண்டு பணிபுரிந்த அல்லது பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலுவலர்களிடமிருந்து இணையதள வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇயில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்இ இந்த பொறியியல் பட்டப்படிப்புகள் கொடுத்துட்ருக்கிறாங்க. மொத்தம் 1400 இடங்கள் இருக்குது. இந்த கல்வியாண்டு முதல் பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்புகள் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நாளை மாலை 5 மணி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.ptbetnea.com அப்படிங்கிற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். கூடுதல் தகவலுக்கு 94-86-97-77 இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என் மீண்டும் 94-86-97-77. இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நமது அலைவரிசைகளில் மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இசைக்கும் ஆரவாரம். இணைந்திருங்கள் நேயர்களே.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திரமோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி

0: செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாயவிலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100-ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னு அடுத்த 5 ஆண்டுகள் அது 5-ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும்

மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

0: சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

மத்திய அரசால் தேசிய வேளாண் கட்டமைப்பு நிதி அளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு, குளிர்சாதன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குநர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலகம் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 35 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கே என் அருணேறு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனர் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் MP அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள் அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனீடு செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியுள்ள பயனாளியை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்றும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சி தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எல்லம்புலரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான

0: முதுநிலை பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குநர் மாலதி தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத் தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 8-4-3-6-2-8-1-7-9-3-0 மற்றும் 8-4-9-1-5-5-2-3-7-1-4 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 8-4-9-1-3-0-8-9-1-6-5 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில்

0: சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000க்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஷிரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின்

0: அனுஜா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25. உழவர் உலகம் நிகழ்ச்சி துவங்கும் முன் சில அறிவிப்புகள். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன் வள பல்கலைக்கழகத்தில் நன்னீர் மீன் வளர்ப்பு பயிற்சி இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஜீயபுரம் திருச்சி வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையம். பயிற்சி கட்டணம் ₹500. இப்பயிற்சிக்கு சான்றிதழ் வழங்கப்படும். கூடுதல் தொடர்புக்கு 97 90 59 76 02. என் மீண்டும் 97 90 59 76 02 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்தும் முயல் மற்றும் காடை வளர்ப்பு ஒரு நாள் பயிற்சி பட்டறை அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இப்பயிற்சியின் சிறப்பம்சங்கள் முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளை பெறலாம். இப்பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ், மதிய உணவு வழங்கப்படும். பயிற்சி கட்டணம் 590. முன்பதிவு அவசியம். வேளாண் ஆலோசனைகள். கத்தரி பயிர் செய்யும் உழவர்களே, தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள கத்தரி செடிகளில் காய்ப்புழு எனப்படும் கொண்டைப்புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட காய்கள் குருத்து பகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். மேலும் 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறியை வைத்து தாய் அந்துப்பூச்சியின் செயலை கண்காணிக்க வேண்டும். மற்றும் 1 ஏக்கருக்கு 2 cc வீதம் 7 நாட்கள் இடைவெளியில் 3 முறை ட்ரைகோ கிரெம்மா சைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுண்ணியை விட வேண்டும். தென்னை விவசாயிகளே, தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை சுருள் ஈக்களின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகளின் அடிப்பகுதியில் முட்டை குவியல்களை சுற்றி ஒழுங்கற்ற வெள்ளை நிற சுருள் தென்படும். பாதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இலைகள் காய்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த முதலில் அதிக திறன் கொண்ட தெளிப்பான் மூலம் தண்ணீரை பீய்ச்சி அடிக்க வேண்டும். மேலும் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி அல்லது அசாடிராக்டின் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லியுடன் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கிறார்.

0: நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நிகழ்ச்சியில் இன்று உழவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
2: பூங்குடி, பூங்குடி, என்ன வேலை ஆகுது?
3: என்ன, எப்பவும் போல கழுவுன பாத்திரத்தையே கழுவுறதும் துவைச்ச துணியவே துவைக்கிறதும் தானே என்னோட வேலை.
2: என்ன பொண்ணு நீ, இந்த காலத்துல இப்படி இருக்கிற?
3: ஏன், உன்ன மாதிரி அழகா கலரா இல்லையாக்கா? கருப்பு, கருப்பு தங்கம் கா. நானு
2: நீ கருப்பு தங்கம் தான், வைரம்தான், அதெல்லாம் ஒன்னும் குறவில்லை.
3: பின்ன பின்ன ஏன் என்ன பார்த்து இப்படி சொன்ன? இல்ல நீ எப்படி சொல்லலாம்னு கேக்குறேன்.
2: சரி சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வரட்டுமா?
3: ஏக்கா ஏக்கா, அட இருக்கா, ஏதோ ஒரு அவசர கோலத்துல தெரியாம வாய் தவறி விட்டுட்டேன். ஆமா, இப்ப நீ என்னதான் என்கிட்ட சொல்ல வந்த? முத நீ அத சொல்லிட்டு போ, இல்லன்னா என் மண்டையே வெடிச்சிரும்.
2: அப்படி வா விஷயத்துக்கு.
3: அம்மா, எனக்கு மூளையே குழம்பிடும் போலவே, சீக்கிரம் விஷயத்த சொல்லுக்கா.
2: மாடு டிகிரி வாங்கணும், ஒன்னு ரெண்டு இல்ல மும்மடங்கு வருமானம் பாக்கணும், 4-40 ஆகணும், அடுக்கு மேல அடுக்கு வச்சு அடுத்தடுத்த உயிரினங்களை வளர்த்து வருமானம் பாக்கணும்.
3: இதெல்லாம் எப்படி சாத்தியம், நடக்குமா? ஏக்கா ஏக்கோ, புதிர் போட்டது போதும்க்கா.
2: ஒண்ணுமில்ல பூங்குடி.
3: எம்முட்டு சொல்லிப்பட்டு ஒண்ணுமில்லன்னு சொல்றியே, என்னக்கா இது நியாயம்?
2: தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், வேளாண்மை அறிவியல் மையம், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், இது எல்லாம் இளைஞர்களுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு.
3: உதவி செய்யணும்னு
2: பொருளாதார அளவுல எப்படி முன்னேறதுன்னு ஒரு உரையாடலாவே நிகழ்த்தி காட்டுறாரு.
3: யாரு?
2: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு.
3: கூட பேசுறதுக்கா
2: நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு தான்.
4: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பல்வேறு சவால்களுக்கு நடுவில், குறிப்பாக பருவ நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. பருவ காலத்துல அவங்களுக்கு சரியான மழை பெய்யறது இல்ல, எப்ப மழை பெய்யணுமோ இப்ப வெயில் அடிக்குது, எந்த பயிர் போடுறது அப்படிங்கறதுல நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்கு. பயிர் போட சரியான விலை கிடைக்கிறது இல்ல, சந்தை எப்படி இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியல. இந்த வருஷம் நல்ல விலை கிடைக்குதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம், அது நம்ம கரெக்டா அறுவடை எடுக்கும் போது அந்த வருஷத்துல அதுக்கு சரியான பலன் இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனிதனோட நாகரிகத்திலேருந்து துணையா வந்த கால்நடைகள் தான். அந்த கால்நடைகளோட வளர்ப்புல என்னென்ன தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும், அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி நம்மளோட லாபத்தை பெருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கிய பங்காற்றிட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தான். அந்த பல்கலைக்கழகம் மூலமாக இந்தியாவிலேயே தனிச்சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், மாவட்டம் தோறும் ஒரு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் செயல்படுது. அதன் மூலமா விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள் ஆராய்ச்சிகளை அவங்களோட நிலத்துக்கோ பண்ணைக்கோ எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யறாங்க. அது குறித்த தகவல்களை மேலும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்து நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
5: வணக்கம். வணக்கம். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவில வந்து இன்னைக்கு பயிர் விவசாயத்துல வர வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கால்நடை மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்தியாவிலேயே அதிகமா உற்பத்தி பண்ற பொருள் வருமான வழியில எதுன்னு பார்த்தோம்னா கோதுமையோ அரிசியோ கரும்போ சர்க்கரையோ இல்லை, பால் உற்பத்தி தான். உலகத்திலேயே இன்னைக்கு வந்து முதல் இடத்துல பால் உற்பத்தியில இருந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம், இந்த அளவுக்கு வருமானம் பயிர் மூலம் நம்மளுக்கு வராம போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, வருஷம் பூரா நம்மளுக்கு வருமானம் வேணும்னா கால்நடைகளை கட்டாயம் வச்சிருக்கணும். இப்போ ஒரு

0: ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரை ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வெள்ளாம பண்ணிட்டு இருப்பாங்க, பயிர் வைப்பாங்க, ஆனா அதுல இருந்து வர வருமானம் அவங்களுக்கு பத்தாது. ஆனா இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல கூட ஒரு 4-5 ஆடு மாடு, ஒரு 10 ஆடு, ஒரு வீட்டுல ஒரு 10-20 கோழி இருந்துச்சுன்னா மாசம் பூரா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும், தொடர்ச்சியா இருந்திருக்கும். பால் உற்பத்தியில 300 நாள் வருமானம் வரும். பசங்க படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், அவசரத்துக்கு பணம் தேவைன்னா 2 வெள்ளாடை வித்தோம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோழி வித்தோம்னா இன்னைக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் கிடைக்குது. கோழி கொடுக்குற முட்டை நம்ம குழந்தைகளுக்கு முட்டையா கிடைக்குது. அதனால இப்ப இருக்கிற பருவ சூழ்நிலையில எல்நைனோ அப்படிங்கிற வறட்சி அதிகப்படுத்துற ஒரு சூழலியல் நோக்கில நம்ம வந்து வருமானத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோங்கிறது தான் நம்ம முயற்சி. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பேர் டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம, இல்ல ஒரு 2-3 பயிரை நம்பி இருக்காம, பயிர் சாராத வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கான கால்நடையை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறது எப்படி. இப்ப நீங்க வந்து ஒரு 4 மாடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணிக்கணும். 4 மாடுல இருந்து 40 மாடு நம்ம எப்படி பண்றது, 40 மாடு உள்ள கறவை மாட்டு பண்ணைய நம்ம எப்படி அமைச்சுக்கிறது, இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதை நிவர்த்தி பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சிறப்பு வசதி என்னன்னா 38 மாவட்டத்துக்குமே சிறப்பான தனியா இதுக்குன்னு ஆராய்ச்சி ஆலோசனை சொல்லக்கூடிய, விவசாய மக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் உதவக்கூடிய வகையில் உள்ள கால்நடை மருத்துவம் பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு, எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. இது தவிர கால்நடை சார்ந்த வேளாண்மை, இப்ப தீவனப்பயிர் உற்பத்தி, தீவனப்பயிர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் வேளாண் மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்காக 4 வேளாண் அறிவியல் மையங்கள் நாமக்கல், குன்றக்குடி, கள்ளக்குறிச்சி, காட்டுப்பாக்கம், செங்கல்பட்டு இயங்கிட்டு இருக்குது. இது தவிர திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதுக்காக 2 மையங்கள் சென்னையில் இருக்குது. இது தவிர தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு நிதியுதவியோட பண்ணை மகளிர் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுதும் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் பல்கலைக்கழகத்தின் வழியா. இதுக்கு அடுத்தது இப்போ புது முயற்சியா என்ன பண்றாங்கன்னா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணையில வந்து ஒரு பயிர் வைக்கிறோம், அந்த பயிர்ல இருந்து வர்ற அறுவடை பண்ணிட்டு சில சமயம் அந்த பகுதியெல்லாம் வெட்டியா போகுது. இதை வெட்டி பண்ணாம அதை எப்படி கால்நடைக்கு தீவனம் மாத்துறது அப்படிங்கிற, அதாவது வேளாண் கழிவுகளை நம்ம எப்படி கால்நடைக்கு பயனுள்ள வகையில தீவனமா மாத்துறது, இந்த தொழில்நுட்பத்துக்கும் தனியா பயிற்சிகள் தமிழ்நாடு முழுதும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல சர்க்குலர் எக்கானமி அப்படிம்பாங்க. அதாவது எதையும் வீணடிக்காம உள்ள கொண்டு வந்து அதுல வருமானத்தை எடுத்துக்கிறது. இது தவிர மலைவாழ் பகுதி மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மூலம் அனைத்து மலைவாழ் பிரதேச பகுதி மக்களுக்கும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஒரு சில இடங்கள்ல நம்ம நாட்டு பன்றிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர தொழில் முனைவோர், இப்போ நாங்க வந்து 10 மாடு வச்சிருக்கோம், நாங்க 100 மாடு அல்லது 200 மாடு உள்ள பண்ணைகளுக்கு போறோம், அதுக்கு பேரு தொழில் முனைதல் அப்படின்னு, அதற்கான சிறப்பு பயிற்சிகளும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இது தவிர இளைஞர்களுக்கு நிறைய, இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கணினித்துறை எந்த துறையா இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வேளாண் துறையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்குது. இப்ப அவங்களுக்கு எங்க போய் தகவல் கிடைக்கும், நல்ல தகவல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. அவங்களுக்கும் இந்த யூத் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி, யூத் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கான தொழில் முனைவா பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, செம்மறி ஆட்டு பண்ணை, வெள்ளாட்டு பண்ணை, முயல் பண்ணை, இப்ப ரொம்ப குறுகிய இடத்துலயே வருமானம் பாக்குறது எப்படின்னு பாக்குறாங்க. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்குது, அதுல 1.5 சென்ட்டுக்கு வீட்டு கட்டிட்டோம், எங்களுக்கு இடம் இல்ல, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னா, அதுல கூட இந்த காடை வளர்ப்பு, காடை வளர்ப்புக்கு ரொம்ப சின்ன இடம் இருந்தா போதும், அதுல இப்ப வெர்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேஜ் மேல கேஜ் அடிக்கி சின்ன இடத்துலயே நிறைய நம்பர் வச்சுக்கிறது, மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில காடை வளர்த்துறது, நாட்டுக்கோழி வளர்த்துறது, இதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க, பயிற்சி மையங்கள் இருக்கு. கரூர்ல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பயிற்சி உற்பத்தி ஆராய்ச்சிக்குன்னு தனி மையம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சிறப்பான பயிற்சி மையங்களும் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: சரிங்க சார், ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, இளைஞர்கள் வந்து பெருமளவுக்கு ஆர்வத்தோட வேளாண்மை நோக்கி வர்றாங்க. வேளாண்மை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் பெரும்பான்மையா அவங்க முதல்ல எடுக்கிற விஷயம் வந்து இயற்கை வேளாண்மையில செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல கால்நடைகள், கால்நடை சார்ந்த பொருட்கள். ரெண்டாவது அவங்க வந்து அதிகமா எடுத்து செய்யறது இந்த மாதிரி பண்ணை தொழில்கள் தான், இது ஆடு வளர்ப்போ இல்ல கோழி வளர்ப்போ இல்ல ஒரு பால் பண்ணை மாதிரி வைக்கிறது தான் முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல ஒரு இன்னொரு சவால் இருக்கு, இப்ப நீங்க சொன்னாப்ல ஒரு சரியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெறும் கிளிக் பைட்டாவே எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள் வந்து நிறைய தவறான கருத்துக்களை ரொம்ப எளிமையா பரப்பிடுது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான தகவலை எடுத்துட்டு போறதுல கால்நடை பல்கலைக்கழகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குநராக நீங்க இது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதை சரியான ஒரு ஆத்தென்டிக்கான பிளாட்ஃபார்ம்ல இதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது எந்த அளவுக்கு அவசியமானது?
0: இன்னைக்கு

தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பப்ளிக் டொமைன் அப்படிங்கிற பொது வெளியில் இருக்கிற சோசியல் மீடியா சேனல்ல இருக்கிற தகவல்களை நம்பிடுறாங்க. அது முற்றிலும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து நான் இந்த தீவனம் வச்சேன், இந்த தீவனத்து மூலம் எனக்கு வந்து வருஷம் பூரா ஒரு 300 கிலோ 400 கிலோ கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கொண்டு அதை வளர்த்து பார்க்கும்போது அது வெறும் 100 கிலோ தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து சோசியல் மீடியா மூலம் வர அத்தனை தகவல்களையும் எடுத்துக்கிட்டு அதுல அதிகமான காசை போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்பவுமே முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கால்நடை சார்ந்த தொழில்களையோ வேளாண் தொழில்கள்லையோ பயிர் தொழில்கள்லையோ எடுத்த உடனே அகலக்கால் வைக்காம முதல்ல ஒரு பைலட், சின்ன பைலட் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட்ல நீங்க தீவன பயிர் வச்சு பாருங்க. இந்த 10 சென்ட் தீவனத்துல அதுக்குதான் நாங்க ஒரு மாடல் பேரே வச்சிருக்கிறோம், 10 சென்ட் ஃபாடர் பிளாட் அப்படிங்கிற மாடல்.

0: அதுக்குதான் நாங்க ஒரு மாடல் பேரே வச்சிருக்கிறோம், டென்சன் ஃபாடர் பிளாட் அப்படிங்கிற மாடல். இந்த 10 சென்ட்ல உங்களுக்கு எல்லாத்தையும் வளர்க்க முடியுதா, நீங்க வளர்க்கறது அந்த ஈல்டு கொடுக்குதா, அதுக்கான மகசூல் கொடுக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஏக்கருக்கு போங்க, அதுக்கு பிறகு 2 ஏக்கர் போங்க. இந்த தகவல்களை நீங்க வந்து சரியான இடத்துல இருந்து எடுத்துக்கல, நம்ம இன்னொரு நண்பர் சொல்றாரு இல்ல இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசும் பயன் கொடுக்கறதா இருக்காது. அதுக்காக தான் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதுல 2-3 பல்கலைக்கழகங்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற பல்கலைக்கழகங்கள், பயிர்த்தொழில் சார்பான பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கோயம்புத்தூர் இருக்குது, மீன் தொழில் அவங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்துல இருக்கிற மீன்வள அறிவியல் பல்கலைக்கழகம் அங்க இருக்குது, கால்நடை அறிவியல் அப்படிக்கு வந்து சென்னையில மாதவரத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், 3 பல்கலைக்கழகங்களுமே இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் 3 பல்கலைக்கழகங்களுக்கும் அதற்கான விரிவாக்க மையங்கள் இருக்கிறது, சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்கிறது. அதனால இளைஞர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா சோசியல் மீடியால நீங்க பார்த்துட்டு, 2வது முக்கியமான குறிக்கோள் என்னன்னா இது எங்க இருந்து வந்திருக்குது இந்த விஷயம் அப்படிங்கறத பாருங்க. இது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்குதா, சரி அப்ப இது நம்ப தகுந்த தகவலா இருக்கு. கால்நடை வளர்ப்பு, இது வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கா, இங்க போய் கேட்போம். சரி இதை பத்தி மேலும் தகவல் வேணும், எல்லா அறிவியல் பல்கலைக்கழகங்களையும் வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலயும் விரிவாக கல்வி இயக்ககம் இருக்கிறது, எங்களோட இணையதளங்கள் இருக்கின்றன. இந்த இணையதளங்களுக்கு நீங்க போனீங்கன்னாவே கிடைக்கும், டிஎன்ஏயுக்கு டிஎன்ஏயுன்னு போட்டா கிடைக்கும், கால்நடை மருத்துவ அறிவியலுக்கு டானுவாஸ் TANUVAS அப்படின்னு கூகுள் பண்ணீங்கனாவே கிடைக்கும், பிசரீஸ்க்கும் பாத்தீங்கன்னா TNJFU பிசரீஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டீங்கனாலும் கிடைக்கும். இந்த மாதிரி இணையதளத்துக்குள்ள நுழைச்சிங்கன்னா எங்களோட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதளத்துல விவசாயிகளுக்குன்னே தனி பக்கம் இருக்குது, அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள நுழைஞ்சிங்கன்னா என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு பயிற்சிக்கு நீங்க நேரடியாக பதிவே பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. பதிவு பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு அந்த தகவல் பரிமாறிடுவாங்க, அவங்க உங்களுக்கும் தகவல் சொல்லுவாங்க, நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். இதுல வந்து சிறப்பு பயிற்சி பெறவங்களுக்கு கட்டண அடிப்படையிலும் பயிற்சிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சில படி மேல போய் சொன்னோம்னா தமிழ்நாடு அரசினோட திறன் மேம்பாட்டு மையம் TN Skill டெவலப்மெண்ட், அதுல இருந்து கிட்டத்தட்ட 55 விதமான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் ஒரு மாசம் பூரா கொடுக்குற அளவுக்கு பயிற்சிகள் இருக்குது. அது வந்து வங்கி நிதியுதவி பெறுவர்களுக்கெல்லாம் அது உதவியா இருக்குது. ஆனா அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்காது. நீங்க இந்த பயிற்சி மையங்கள் மாவட்டந்தோறும் இருக்கிற பயிற்சி மையத்துல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பயிற்சி பதிவின் அடிப்படையில உங்களை வந்து அந்த அரசினோட சான்றிதழ் பயிற்சிக்கு உங்களை சேர்த்துக்குவாங்க.
1: சரிங்க சார், இப்ப நீங்க ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிருக்கீங்க, எப்படி அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த அதிகாரப்பூர்வமான தளங்கள்ல இருந்து தகவல் எடுக்கணும்னு. அடுத்து அந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு தொழிலாக கொண்டு போவதற்குன்னு ஒரு சில திட்டமிடல்கள் இருக்கும், நீங்க சொன்னப்பல வங்கி அணுகிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எப்படி அணுகிறது, அதுவும் குறிப்பா கிராமப்புறத்துல இருந்து வர்ற ஒரு இளைஞர்ன்றப்ப ஒரு பொதுவான நிறைய தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம நீங்க சொன்னப்பல இந்த ஒரு சிறப்பு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இதுல பெரிய வேற எந்த மாநிலங்களையும் இது இருக்கிற மாதிரி தெரியல, எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட கேவிக்கு எப்படி செயல்படுதோ அதுக்கு பேரலா அதுவும் செயல்பட்டு இருக்கு. அந்த மையங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உறுதுணையாக இருக்கும்,
0: மக்களுக்கு வந்து பயிற்சி மட்டும் பத்தாது, பண நிதி உதவிக்கும் வழி பண்ணி தரணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
3: யகா, பயிர் தொழில் மட்டும் பண்ணாம அது சார்ந்த உப தொழிலான ஆடு மாடு கோழி இதுவெல்லாம் வளர்த்தாதான் 1-2 இல்ல 3 மடங்கு வருமானம் பார்க்கலாமா.
4: மாட்டோட பால் தரம், தரம் டிகிரி அதிகமா வரணும்னா தரமான தீவனம் எப்படி குடுக்கறதுன்னு பயிற்சி எடுத்துக்கணும். சார் சொன்னத கேட்ட இல்ல பூங்குடி.
3: ஆமா ஆமாக்கா, கிட்டத்தட்ட ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அனைத்து பயிற்சியும் கொடுத்து பண உதவியும் செய்து தருவாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு. அதுக்குள்ள நான் பாட்டுக்கு என்னவோ பேசிட்டேன், சார் பேசுவாராக்கா தொடர்ந்து?
4: பேசுவார் பூங்குடி. திட்ட அறிக்கை தயார் செய்யறது எப்படி, அரசின் நலத்திட்டங்கள் எப்படி பயன்படுத்துறது, நுண்கீரை வளர்ப்பு இதனால என்ன பயன், இப்படி அனைத்து விவரமும் தொடர்ந்து சொல்ல போறாரு கேளு.
0: கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் எல்லா மையங்கள்லயுமே அந்த வங்கிக்கு எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் திட்ட அறிக்கைன்னு பேரு, இப்ப நீங்க வந்து கறவை மாட்டு பண்ணை தொடங்கணும்னா அதுக்கு ஒரு திட்ட அறிக்கை இருக்கணும், கறவை மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை. இதை எல்லா மையத்திலும் விவசாயிகளுக்காக அங்க இருக்கிற

0: நிபுணர்களை கலந்தாலோசித்து அவர்களை தயார் செய்து வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நிதியுதவி சார்பான ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து வங்கிக்கு வழங்கணும் அப்படின்னா நீங்க முதல் அணுக வேண்டிய இடம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம். அங்க போனீங்கன்னாவே உங்களோட தேவைகளை அவங்க கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்குன்னு பிரத்யேகமான உள்ள அறிக்கையை தயார் பண்ணி 10 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 20 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 10 மாடு 10 ஆடு வச்சுக்கிறேன் அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், இது எந்த வங்கிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இன்னொன்னு பயிற்சி எடுக்கும் போதே இந்த லீட் பேங்க், அதாவது மாவட்ட வங்கி அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு வேளாண் துறைக்கும் பயிர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி இந்த லீட் பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு சீனியர் அபிஷியல் வங்கியினுடைய மிக மூத்த அதிகாரிகள் இந்த பயிற்சியில வந்து உங்களோட கலந்துரையாடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, இப்ப வெளியில யாரோ ஒருத்தர் பயிற்சி கொடுக்கறக்கும் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் கொடுக்கறக்கு என்ன வித்தியாசம்னா, வெளியில இருக்கிறவங்க கால்நடை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனா நம்ம அப்படி இல்லை. பல்கலைக்கழக மையத்தில் கொடுக்கும்போது அதற்கான நிதியுதவிக்கான ஒரு கைகோர்ப்பு, ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் அப்படிங்கிற வழியில இந்த வங்கியில இருந்து ஒரு மூத்த அதிகாரியே உங்கள்ட்ட வந்து இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும், இப்படி இருந்தா உங்க பேங்க் வந்து உங்க ப்ராஜெக்ட் வந்து நாங்க சாங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர எல்லா பயிற்சி மையங்களையும் அரசுடன் நிதியுதவி திட்டங்களை சொல்லுவாங்க. காலனி மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்துல எந்த மையத்துக்கு போனாலும் இந்த காலகட்டத்துல தமிழக அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்குது, மத்திய அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்கு, உங்க மாவட்டத்துக்கு என்ன திட்டம் இருக்குது அதுல நீங்க பயன்பெற முடியுமா அப்படிங்கிற இத்தனை நிதி உதவிக்கான விளக்கங்களும் தருவாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கணும் நல்லபடியா. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல, வங்கிக்கு போய் நேரம் நிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது எங்காவது போய் எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம், நீங்க அங்க போனீங்கன்னா பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்துல உங்களை உட்கார வச்சு உங்களோட தகவல்கள் எல்லாம் பொறுமையா கேட்டு 1 மணி நேரம் ஆனாலும் உங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி அதெல்லாம் உள்வாங்கி உங்களுக்குன்னு தேவையான ஒரு பிரத்யேக திட்ட அறிக்கையை தயாரிச்சு கொடுப்பாங்க.
1: இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி கால்நடை தான். அவங்க முடிச்சுதான் ஒரு மாடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 2-3 ஆட்டை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 10 கோழியை வச்சு அவங்களுக்கான பொருளாதாரம், அவங்க வீட்டுக்காரர் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் சமூகத்துல நம்ம ஒரு முக்கியமான பொருளாதார சுதந்திரமா பாக்குறோம். அங்கிருந்துதான் அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படுதுங்க சார்? குறிப்பாக இப்ப நம்ம பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடறோம், அடுத்து சந்தைப்படுத்துறதுலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கு. எல்லா தொழிலுமே எங்க நிறைவா முழுசா வந்து நிக்குதுன்னா மார்க்கெட்லதான் வந்து நிக்குது. இந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறோம்?
0: மிக அருமையான ஒரு கட்டம் இது. மகளிருக்கு வந்து, அதுவும் கிராமப்புற மகளிருக்கு, நம்ம எப்படி உதவ போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நாட்டுக்கோழிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் தரும் தொழிலா மாறிட்டு இருக்குது. 4-5 கோழியிலிருந்து ஒரே வீட்டுல 200 கோழிகள் வச்சு வளர்த்து வித்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, கிராமப்புறத்துல நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து இப்போ எப்படி வருதுன்னா ஆர்கானிக் சிக்கன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா பண்ணைகள்ல வந்து சில சமயம் மருந்து பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க, கெமிக்கல்ஸ் உள்ள போயிருது. ஆனா நம்ம கிராமத்துல வீடுகள்ல வளர்த்துற கோழிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மிச்சமானதை கொடுக்கறோம், தானியங்கள் கொடுக்கறோம். அதனால என்ன ஆகுது, நச்சு பொருள் இல்லாத ஒரு ஆர்கானிக் சிக்கனை இது கொடுக்குது. மகளிர் இதை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு ஒரு பிரீமியம் ரேட்டுக்கே விக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இன்னும் தெம்ப குடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அசோலா பயிர் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டையாட்ட நம்ம ஒரு ட்ரம்ல கூட விளை வச்சு பண்ண முடியும். அது கோழிக்கு உதவுது, நம்ம இவங்களுக்கும் உதவும். அதே மாதிரிதான் இப்ப இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படிங்கிறது, இந்த கீரை, அதாவது நுண்கீரை அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல இந்த கோயில்களுக்கெல்லாம் முளப்பாரி கட்டி எடுத்துட்டு போறது, அந்த முளப்பாரி கீரை வளர்ச்சி, அதை வளர்த்துனீங்கன்னா கீரையும் வித்துக்கலாம், அதே சமயம் இந்த கோழிகளுக்கும் அது உணவாகவும் வருது. இதுகளை திங்கிற கோழிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடை அதிகமாவே இருக்குது. இப்போ 2.5 கிலோ எடை இருக்கிற கோழி இது 4.5 கிலோ வரும். அப்ப உங்களுக்கு வருமானமும் அதிகமா வந்துருது, இது கோழி மூலம். அதுக்கடுத்து சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதல்ல வந்து கோழிகளை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கோழினா இன்னைக்கு ஏராளமான மக்கள் விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதுலயும் நீங்க ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் எல்லாம் வேணும்னா நம்ம பயிற்சி மையங்களும் இந்த வேளாண் அறிவியல் மையங்களும் உங்களுக்கு உதவும். இந்த வேளாண் அறிவியல் மையங்கள்ல இதற்குன்னே தகுந்த நிபுணர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா காலனி மருத்துவரியல் பல்கலை வேளாண் துறையத்துல இதற்கான தகவலை கொடுத்து சந்தைப்படுத்துவாங்க. இது தவிர தீவன உற்பத்தி பண்றவங்களுக்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்துல வந்து மிகச்சிறந்த வசதிகள் இருக்குது. இதுல எப்படின்னா நீங்க உற்பத்தி பண்ற தீவனத்தை நாங்க வாங்கி வித்து கொடுக்கற அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்துல இது PPP பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மோட்ல பண்றோம். இதுல வந்து இந்தியாலேயே மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் மையம் இது.

0: தீவன விதை பயிர்கள், அதுக்கான விதை உற்பத்தி பண்ணாலும் சரி, விதை கரணை உற்பத்தி பண்ணாலும் சரி, தீவன சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் நீங்க உற்பத்தி பண்ணீங்கனாலும் உன்னால விற்க முடியலன்னா இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சந்தைப்படுத்துதல் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆடுகளுக்கு, செம்மறி ஆடு வெள்ளாடு, பொதுவாகவே செம்மறி வெள்ளரி ஆடுகளுக்கு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கடினமா இருக்குது, நல்ல விலை கிடைக்க இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயிற்சி மையங்களை அணுகுனீங்கன்னா அங்க எப்படி நடக்கும்னா, இன்னொருத்தர் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாரு, அவர் வந்து அவருக்கு ஆடு வேணும்னு நினைப்பாரு, எனக்கு வந்து நல்ல ஆடா கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு, எனக்கு ஒரு 50 ஆடு வேணும்னு பாரு. இப்ப அவரை வந்து உங்களுக்கு இணைச்சு விட்டுருவோம். இந்த லிங்கேஜ் பில்டிங், எந்தெந்த பயிற்சியாளர்களுக்கு ஆடு தேவையோ அவங்கள உங்கள்ட்ட இணைச்சு விட்டுருவோம், நீங்க அவங்களுக்கு நல்ல விலைக்கு வித்துக்கலாம். இந்த இடைத்தரகர்களே இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற காசு போகாம நேரடியா விவசாயிக்கு அந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பால் பொருள் தயாரிப்பு. இப்ப நிறைய பேர் பால் விற்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. அதையே நீங்க பால்கோவோ பன்னீரா மாத்தி இதை விட அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு பயிற்சி, எல்லா மையத்திலையும் பயிற்சி தரோம், வேளாண் அறிவியல் மையத்துல கொடுக்குறோம், கிட்டத்தட்ட இருக்கிற 30 கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்னை மட்டும் கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். 9 கல்லூரிகள்லயும் இந்த பயிற்சி மையங்கள் நிறைய இருக்குது, அங்கேயும் நீங்க அணுகி பயன்பெறலாம்.
1: சரிங்க சார. அதாவது லேப் டு லேண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஆராய்ச்சியில இருந்து அது கடைக்கோடி மனிதருக்கும் போகணுன்றதுதான் விரிவாக்க கல்வியோட முக்கியமான நோக்கம். இப்ப நம்ம ஊருக்குள்ள ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1000 விவசாயி இருந்தாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 விவசாயி எங்க பயிற்சி போடாமல் போவாங்க? கேவிகேக்கு போவாங்க, விடிஆர்சிக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏடிட்ட பேசுவாங்க, ஜேடிட்ட பேசுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அந்த 10 விவசாயிகளோட பலன், அவங்களோட விளைச்சல் எல்லாமே தனித்துவமா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. அதாவது அந்த 10 விவசாயிகளை நீங்க தமிழ்நாட்டிலேயே எங்க வேணாலும் பாக்கலாம், வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல மாநாடு போட்டாலும் அங்கேயும் உட்காந்துருப்பாங்க. ஆக மொத்தத்துல தேடல் மட்டும்தான் ஒரு விவசாயிய வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி ஆக்குது. அவங்களுக்கு பேராசிரியருக்கு தெரிஞ்சதை கூட சில சமயம் நிறைய கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குனராக நீங்க வந்து மித்த விவசாயிகள், அதாவது கேட்டுட்டு இருக்க எல்லா விவசாயிகளும் அங்கங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையங்களை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன, அரசாங்கங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது அவங்களுக்காக தான், அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல இங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்து இது வரைக்கும் 1000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வந்தாங்கன்னா அதுக்கான பலன் இன்னும் ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் இது வந்து இது மாதிரியான ஆராய்ச்சி மையங்கள், பயிற்சி மையங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்னன்றது சொல்லிருக்கு.
0: நல்ல ஒரு கருத்து இது. ஏன்னா வாழ்க்கையில தேடல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை தூக்கி ஓடுறோம் அப்படின்னா, நம்ம இருந்த லெவல்ல இருந்து இதை விட அதிகமா மேல போகணுங்கிறதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறிக்கோள். நம்ம குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது, அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும், காசு தேவைப்படுது. எல்லாமே காசுங்கிற பட்சத்துல அதனோட வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம வீட்டுக்குள்ளயோ பக்கத்து நண்பர்கள்ட்ட மட்டும் இருந்தோம்னா வேலைக்காகாது. அதுக்காக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மையம் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. ஆனா மாவட்ட அளவுல ஒவ்வொரு மையம் கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் உங்க கிராமம் இருந்திருக்கும், உங்க இடம் இருந்திருக்கும். ஒரு முறை நீங்க அந்த மையத்துக்கு போங்க, அதுக்கு முறை உங்களுக்கே தோணும் நம்ம ஏன் வந்து இத்தனை நாள் வராம விட்டுட்டோம் இந்த மையத்துக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்ப அவங்க போய் ஒரு சின்ன கறவை மாட்டுக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றேன், 2 லிட்டர் பால் கறந்த மாடு அவங்க போய் இந்த அசோலா வச்சிருக்கிறத பாத்துட்டு வந்துட்டு இவங்களும் வீட்டுல அசோலா போட்டாங்க, ஒரு கை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மாடு 2 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் பால் உற்பத்தி ஆச்சு. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் வேணும்னா நம்மள்ட்ட வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளா தேடி போய் பண்ணணும். ஆனா இதை பரவலாக்கம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இந்த மாதிரி மையங்களே இல்ல. கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலயும் மையங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்துறது வந்து நம்மளோட இது. இது தவிர அகில இந்திய வானொலி, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் சென்றடையக்கூடிய அளவுல அகில இந்திய வானொலி மூலம் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து அது நீங்க இன்டர்நெட் வழியா எங்க வேணாலும் கேட்கலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எடுத்து உங்க மொபைல் செல்போன்ல போட்டுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். இதே மாதிரி தூர்தர்ஷன், அவங்க இதற்கனே தனி வேளாண் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பல்கலைக்கழகத்தினோட இணையதளத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருல தேட முடியல இதுன்னு தெரியலனா கூட கால்நடை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பல்கலைக்கழக இணையதளத்துக்கு போனீங்கன்னா போதும், அதுல தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர ஏராளமான பயிற்சி புத்தகங்கள், கையேடு, விளம்பர பிரதிகள் எல்லாமே இந்த பயிற்சி மையங்கள்ல இலவசமாவே தர்றதெல்லாம் இருக்கு. நீங்க அங்க போகணும். இப்ப இணையதளம் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மொழிலயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நீங்க தமிழ்னு தொட்டீங்கனாவே உங்க வீட்லயே அந்த தகவல் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5000-ல் இருந்து ஒரு 10,000 பக்கங்கள் தமிழ்ல வந்து விவசாயிகளுக்காகவே மாற்றம் செய்யப்பட்டு உங்க கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இணையதளத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தகவல்களை அங்க போய் பார்த்துட்டு நேரடியா அந்த பண்ணைக்கு போங்க. அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மையம் இங்க இருக்கிறது, இதன் தலைவர் இந்த பேராசிரியர், இவர்

0: பிறகு இப்படி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி தான் நம்ம தூர்தர்ஷன்லையும் இருக்கும். இதை நீங்க பயன்படுத்தினாவே போதும். நிறைய கிராமத்துல இந்த தகவல் ஏன் தெரியலன்னா ரேடியோ கேட்கறது வந்து குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ரேடியோவை அந்த 7:30 மணிக்கு டியூன் ஆன் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும். 4 தகவல் உங்க காதுல போனா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு நீங்க அந்த மையம் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு நீங்களே வந்துருவீங்க. அதை கட்டாயம் பண்ணுங்க.
1: சரிங்க சார். அதாவது உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு தொழில் தான், உணவளிக்கக்கூடிய தொழில். ஆனா அந்த உழவர்களும் வந்து வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியமானது. பொருளாதார அளவுலயும் அவங்க கண்டிப்பாக முன்னேறணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், குறிப்பாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அவங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க, அங்க இருக்கிற பயிற்சி மையங்களை எப்படி எப்படி எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற தகவல் எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: உழவர்கள் அனைவரும் உயர்ந்த வருவாய் பெற்று உன்னத வாழ் வாழணுங்கிறதா எங்க கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழகத்தோட நோக்கம். இதை நோக்கி நம்ம பயணம் தொடரும். நாம் மீண்டும் சந்திப்போம்.
2: காமாட்சி அக்கா. அட காமாட்சி அக்கா.
3: என்ன?
2: நீ எனக்கு அக்காவே இல்ல.
3: என்ன சந்தடி சாக்குல இப்படி சொல்லி புட்ட போங்குடி.
2: நீ எனக்கு தெய்வம் கா, தெய்வம்
3: அப்படிங்கற.
2: ஆமாக்கா, கால்நடை பல்கலைக்கழகமே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் சாரு பேசினது. நீ மட்டும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலனா நான் தெரிஞ்சிருப்பனா என்ன?
3: சரி போங்குடி, அதனால என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்டத நீயும் தெரிஞ்சுக்குவன்னு சொன்னேன். ஆம்புட்டுதான்
2: ஏக்கா, இது தெரியாம தொடக்கத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன், கோச்சுக்காதக்கா.
3: அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சாதாரண பூங்குடி. நீ வீட்டுல முடங்கி கிடக்காம பயிர் தொழில மட்டுமே நம்பி இருக்காம கால்நடை வளர்ப்புலையும் முன்னேறணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. இதுக்கு டீலா நோ டீலா அத மட்டும் சொல்லு.
2: அக்கா டீலுக்கா, டபுள் டீல். கால்நடை வளர்ப்புல என்னென்ன விவரம் இருக்கு, எங்க பயிற்சி எடுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மொதோ போய் பயிற்சி எடுத்துக்கிறேன், கால்நடை வளர்ப்புல கை நிறைய வருமானம் பாக்குறேன்.
3: ஓகே பூங்குடி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் கோமதி.

0: இந்த வேலம்மா, உங்க அப்பாரு பொங்க சீரு வாங்கி அனுப்பியிருக்காரு பாரு. வாழைத்தோப்பு இருக்குன்னு வண்டி வண்டியா வாழை இலையும் வாழைக்காயும் அனுப்பியிருக்காரு. அதே சமயத்துல காசு கொடுத்து வெளியில வாங்கின தேங்காய் மஞ்சள் இதுகளை அளவோட வாங்கி இருக்காரு பாரு.
1: அனாவசியமா எங்க அப்பாவை குத்த சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு ஆசையா அனுப்பியிருக்காரு தெரியுமா?
0: வேலம்மா, காசு கொடுத்து வாங்கினா மட்டும் அளவு பார்த்து வாங்குறவரு வீட்டுக்கு பின்னால வாழைத்தோப்பு இருக்கேன்னு அது சும்மா தானே வருதுன்னு அளவுக்கு மீறி அனுப்பி இருக்காரு பாரு. அது என்ன நியாயம் சிந்திச்சு பாரு.

0: விலை மதிப்பில்லா பாசன நீரையும் அளவுடன் பாய்ச்சி அதிக மகசூல் பெறுவோம்.
1: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்தில் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் தாயகம் புறப்பட்டார். வியட்நாமில் உள்ள ஃபூக்வாக் தீவில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் 10 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் 3 பேர் திருச்சியை சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 21 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். வியட்நாமின் ஹோச்சி மின் சிட்டியில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விபத்து தொடர்பான தகவல்களை இதில் பெறலாம் எனவும் வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்திய தூதரகம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என பிரதமர் கூறியுள்ளார். சுற்றுலாப் படைகளில் பயணம் செய்த தமிழர்களின் விவரங்களை பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் உயிரிழந்தவர்களின் உடலை தமிழகம் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தாம் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இந்த திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த அவர், தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 1,000 நில அளவையாளர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட இருப்பதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர் முகாமில் பங்கேற்ற அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் மாசடைவதற்கு உரிய தீர்வு காணப்படும் என கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் அரசு வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் வழங்க துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் கடத்தல் பதுக்கல் உள்ளிட்டவைகளை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பிசிப்பட்டி வாணிபக் கழக கிடங்கில் ஆய்வு செய்த அவர், திறந்த வெளியில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை அமைப்பதற்கும் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் வரும் உள்ளாட்சித் தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி இணைந்து போட்டியிடும் என மாநில சிறுபான்மையினத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி நிறுவன நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். மக்கள் தொகை மனித வளம் என்றும் அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் மருத்துவமனை அல்லது பொது சுகாதார மையங்களில்தான் நடைபெற வேண்டும் என எடுத்துரைத்தார். சேலம் கருமந்துறை அரசு பழங்குடியினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் அடுத்த ஆண்டு வழங்கப்பட உள்ள பத்ம விருதுகளுக்கான முன்மொழிவுகளை இணையதளம் மூலம் வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய கபடி போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன. இதில் 19 அணிகள் பங்கேற்கின்றன. ஸ்பெயின் மேட்ரிட்டில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் குழு பிரிவில் ஜோதி பிரீத்திகா சிக்கிதா வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்திகா வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். சவுத்ஹாம்டனில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இங்கிலாந்து சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 44 ரன்கள் எடுத்திருந்தது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தற்போதைய நிலவரம்.
2: Hello, I'm Molly Stevens at the BBC Sports Centre with the latest World Cup news. Mikel Merino emerged as Spain's hero once again.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களே, இனி நாம் கேட்க இருப்பது இரவு இசை இனிமை. நெஞ்சிலே புதைந்திருக்கும் நெடுவாழ்வின் நினைவுகள், சுடு வெயிலில் சுகமான தென்றலாக மலர்களைப் போல பூத்து குலுங்கிய இளமை பருவம் அது. சிலிர்க்க வைத்து சிந்தையில் சிறகடித்து கவலையின்றி திரிந்த பொழுதுகள், இப்படி நினைத்தாலே இனிப்பவை இளமை கால பருவங்கள். திருச்சிராப்பள்ளி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்கள் இளமை காலம் முதல் கேட்டு ரசித்த 80-90களில் வெளிவந்த பாடல்களை கேட்கும் நேரலை நிகழ்ச்சி இது. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்கள் மனம் கவர்ந்த 80-90களில் வந்த பாடலை கேட்டு ரசிக்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 4-3-1-246-102-1. அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். இணைந்திருப்போம் இரவு இசை இனிமையோடு.

0: சேது திரைப்படத்தில் வந்து பாடல் சிக்காத சிட்டொன்று, அருண்மொழி உன்னிகிருஷ்ணன் பாடல், இளையராஜா இசையில், நடிகர் விக்ரந்த்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்த திரைப்படம் இது, பாலாவோட திரைப்படம்.
1: ஆமாங்க.
0: அந்த பாடல் வரிய பார்த்திங்கன்னா, சிக்காத சிட்டொன்று கையில் வந்தால் அப்படின்னா, ரொம்ப நாள் அவருங்க அவங்கள்ட்ட அவர் காதல் எதிர்பார்த்துட்டு இருப்பார், எதிர்பார்த்தோன்னே கிடைக்கும் போது தான் இந்த வரி வந்து அப்படி ஒரு வரி எழுதியிருப்பாங்க, சிக்காத சிட்டொன்று கையில் வந்தால் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க.
1: பாட்டு வரும்,
0: இளையராஜா ஒரு அருமையான இசையமைச்சிருப்பார். வாங்க அடுத்த இரவு இசையின் மேல
1: என்ன பாடல் கேட்க போறாரு, யார் பேச போறாங்க? வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?

0: கனகன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
0: ஓகே, தேவன்மான் படத்துல வந்து சாந்து போட்டு சந்தனம் போட்டு பாடு சார்.
2: என்ன பாட்டுங்க?
0: தேவன்மான் படத்துல வந்து சாந்து போட்டு சந்தனம் போட்டு.
2: அந்த பாட்டு கேட்டலாமா?
0: கேட்டலாம் சார்.

படுத்தா அடுத்தவன் வரட்டுழு குழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப

அடையாளம் தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒளிஞ்சுக்கோ இடுப்புல போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: தேவன் மகன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசைதான் இதுக்கும், கமல்ஹாசன் கௌதமி நடிச்சிருப்பாங்க.
2: இது வரலாற்று சிறப்பு மிகுந்த படம் அப்படின்னு சொல்லலாம்.
1: என்ன அது?
2: இல்லை சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு சமூக பார்வை கொண்ட ஒரு படம்.
1: அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் விருதுக்கு இது வந்து தேர்வுக்கு போன படம்.
2: 5 தேசிய விருதுகளையும் வென்ற படம்.
1: பரதன் இயக்கத்தில் கமலஹாசன் எழுதியிருப்பார். ஆனால் இதை இயக்குனது பார்த்தீங்கன்னா பரதன்.
2: ஆமாம், அதுவும் ஒரே வாரத்தில் எழுதினாராமா அந்த கதையை?
1: ஆமாம், அது வந்து கூடுதல் தகவல் இந்த படத்தை பற்றிய தொழில்கள். எஸ்பிபி வழக்கம் போலவே ஒரு இளமை தொழிலோடு இந்த வரிகள்லாம் எழுதியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த சிலம்பத்துக்கு சுத்தம் போது பார்த்தீங்கன்னா நடையில் வரிகள் கொடுக்குறலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். இப்போ அடுத்து நேரம் வாங்க, என்ன பாடல் கேட்குறான்னு கேட்டுருவான். வணக்கம்.
3: காற்று வழியே கானம் பாடி காதுகளுக்கு விருந்து கொடுக்கும் நமது 102.1 பண்பலையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் கோசூர் தமிழ்ச்சோழிலிருந்து கணேசன். சார் இருவரும் நலமா இருக்கீங்களா? சார்
1: சிறப்பா இருக்கும்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு சார். நம்ம பண்பலையோட இணைந்து பாடல் கேட்டுக்கிட்டே அப்படியே சுள்ளலா இருக்கும்.
1: ஆமா, ஒரு 300 வரீங்க பாருங்க, அது இன்னும் சிறப்பா இருக்கு, கூடுதல் சிறப்பா இருக்கு.
3: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
1: சொல்லுங்க என்ன பாடல்.
3: அதெல்லாம் நம்மள மாதிரி நிறைய நம்ம வானொலியில அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருத்தர் பேசும் பொழுது அப்படியே நாங்க அதுல இருந்து கத்துக்கிறதா சார். நீங்களாம் எங்களுக்கு குருநாதர் மாதிரி சார். நிறைய அறிவுத்திறன் நம்ம வானொலி மூலமா தான் சார் நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம்.
1: என்ன பாடலுங்க சொல்லவே இல்லையா?
3: அதாவது சார், திருமூர்த்தி படத்துல இருந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி அப்படிங்கிற பாடல வந்து அனைத்து அலுவலகங்களும் வழங்கிய வாய்ப்பு.
1: நன்றிங்கலாமா?
3: நன்றிங்கய்யா.
4: சிறுவாணி தண்ணியப்போ சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்.

0: திருமூர்த்தி படத்துல இருந்து பாடல் கேட்டான்.
1: ஆமா,
0: அந்த காதலி வந்து செங்குருவின்ற பறவையோட அவர் ஒப்பிட்டு அதனுடைய அழகு சிரிப்பு அதை எழுதியிருப்பாரு வாலி. அதுக்கு தேவா இசை அமைச்சிருப்பாரு. அதனாலதான் அந்த அவங்க ஜானகி அந்த வரிகளும் சிரிச்ச மாதிரி எப்படி பாடுவாங்க
1: அங்க ரசிக்கிற மாதிரியான ஒரு பாடல்.
0: இன்னொரு இந்த பாடல் வந்து ஆனந்த பைரவி ராகம். அந்த இதுல ராக அடிப்படையில அமைந்த இசை இது.
1: அழகா சொன்னீங்க.
0: ஆமா, பாடல் கேட்டலாமா? அடுத்த பாடல் யார்?
1: அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்க போறோம் நம்ம? நம்மளை ரசிக்க வைக்கக்கூடிய அந்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் யாரு? வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: நான் கனிஷ்கா பேசுறேன். திருச்சியில இருந்து மலக்கூர்ல பேசுறேன். எனக்கு என்ஆர்சி மச்சான்ல இருந்து சோறு கொண்டு போற பாட்டு வேணும்.
0: சோறு கொண்டு போற புள்ள சும்மாடா இறக்கா?
2: ஆமா சார்,
0: அந்த பாடல் தானா?
1: இந்த பாடலை நீங்க பாத்திருக்கீங்களா டிவில?
2: பிடிக்குமா?
1: சரி சரி சரி, ரொம்ப நன்றி கனிஷ்கா அழைத்தமைக்கு.
2: தேங்க்ஸ் சார்.

0: மீண்டும் ஒரு விஜயகாந்த் பாடல் நம்ம கேட்டோம்.
1: ஆமாம்,
0: என்ன அசைம சேனல்லேருந்து.
1: அது செங்குருவியை சொன்ன மாதிரி இது அத்தி மரத்தெல்லாம் ஞாபகப்படுத்துது.
0: ஆமாம், சோறு சொத்து சுகம் இருக்குங்குவாங்க அத்தி மரத்தில். அத்தி மரம் அவ்வளோ ரத்தம் ஊறக்கூடிய பழம் தரக்கூடியதான் அத்தி மரம்.
1: நிறைய ஆற்றோரங்களில் நம்ம பார்க்க முடியும் அத்தி மரங்களை.
0: நிறைய அந்த வௌவால் கூட அந்த பழங்களை சாப்பிடும். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எதாவது ஓமையாக சொல்கிறத விட சாப்பாட்டு கூட அதை வந்து போகிற போது அந்த காதலை குணர்ந்துருப்பாங்க வரிகள். அதுதான் கங்கையம்மன் எழுதியிருப்பாரு தேவா இசை. இப்போ அடுத்த நேரம் என்ன பாட்டு கேட்டுறோம்
1: கேட்டுருவோம். நிச்சயமா அடுத்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: பிராரிமலை வட்டம் வடகாட்டுப்பேட்டிலிருந்து செல்வம் சார்.
1: சொல்லுங்க செல்வம் ஐயா, என்ன பாடல் வேணும்
2: சார்? எனக்கு வந்து நல்ல திறந்த காதல் வந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வாழ்ந்தேங்கிற ஒரு பாடலை கொடுங்க சார்.
0: நல்ல அருமையான பாடலா சார் அது.
2: ஆமாம் சார், ரொம்ப பயிற்சி சார் அந்த பாட்டு.
0: எம்எஸ் விஸ்வநாதனும் இளையராஜா இணைந்து சேமித்த படம் அது.
2: நன்றி சார்.

0: நம்ம ஏற்கனவே சொன்னோம், இரு ஜாம்பவான்கள் இணைந்து இசையமைத்த படம்
1: ஆமாம்.
0: அப்படின்றது. ஆமாம், அந்த காலகட்டத்தில் இந்த பாடலை வந்து கிட்டத்தட்ட தேசிய கீதம் போலவே இருந்தது.
1: ஓ
0: ஆமாம், இந்த பாடல் அந்த அளவுக்கு எவர் கிரீன் ஹிட்ஸ்
1: அப்படி சொல்லலாம்.
0: அப்படின்னு. மைக் மோகன், அமலா நடித்த படம், அந்த இரவு நேரங்களில் அந்த பாடல் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
1: வாலி அவர்களோட வரிகளில்
0: ஆமாம், ஒருத்தர் வந்து பாடலை தொடங்கும் போது மற்றொரு குரல் இணைகிற மாதிரி இந்த இசை இருக்கும். அது கேட்டால் தெரியும்.
1: இளையராஜாவும்

0: எம்எஸ்வி சொன்னது இணைந்து நடித்த படங்கள் இன்னும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னும் சில படங்களும் பண்ணியிருக்காங்க, செந்தமிழ் பாட்டு, செந்தமிழ் செல்வன், விஸ்வ துளசி அப்படிங்கிற படங்களும் இருக்கு.
1: ஆமாம் ஆமாம், நல்ல அருமையான படங்கள். 8:40 இருபது நிமிஷங்கள் அடுத்த நேயர்
0: வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் திருச்சி செல்வன் சரவணன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு வந்து வா இந்த பக்கம் படத்துல இருந்து ஆனந்த தாகம்ன்ற ஒரு பாட்டு சார்,
1: கேட்டலாமா?

0: கேட்ட பாடல் வா இந்த பக்கம், அதாவது ஹிடன் ஜெம் அப்படிம்பாங்கல்ல, மறைந்திருக்கும் முத்து அப்படியான பாடல் தான் இந்த பாடல். அவர் இசையமைப்பாளர் ஷியாம், அவர் தான் இதை இசையமைச்சிருப்பார். அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்படி என்ன அப்படின்னா, இசை அவரோட இசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்கள் பாடுறாங்கல்ல அவங்களோட குரல் தான் அதிகமாக இருக்கணும், இசை வந்து அதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான இசை பொறுப்பு கொண்டவர் அவரு. இந்த பாடல்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரு கேப் கொடுத்துருப்பார். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வரிகள் வந்து நல்லா புரியணுன்றதுக்காக இடைவெளி விட்டுருப்பார். திடீர்னு நிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வரி வரும். அதுல இருந்து அவரோட இசை நுணுக்கம் அது செஞ்சிருப்பாரு.
1: சிறப்பாக அதிகம் கேட்காத பாடல்னு சொல்லலாம்,
0: மறைந்திருக்கும் முத்து
1: அப்படி சொல்லிட்டீங்க.
0: விஷயம் இசை
1: சிறப்பு. அடுத்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? திருச்சியிலிருந்து அமுதா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: வானொலியிலிருந்து தள்ளி வந்துடலாமே அமுதா.
2: நான் ஒரு பாடல் கேட்டேன், அது 2002 சொல்லிட்டாங்க, அதனால ஜானகி அம்மா பாடின பாடல் ஏதாவது.
1: ஏதோ ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நன்றிங்கம்மா. உங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, எஸ் ஜானகி அம்மா பாடின பாடல் இதோ.

0: இந்த அலைகள் ஒழுகுதலை பாடல் விடியலை வந்து கண்களால ரசிக்க முடியும், அந்த விடியலை வந்து காதுகளால ரசிக்க முடியும் அப்படின்றத வந்து இசை கோப்பர் இளையராஜா கொடுத்துருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே ஆலாபனையோட அவங்க ஜானகி அவங்க அந்த பாடலை வந்து பாடிருப்பாங்க. அது கங்கை முறை எழுதுனது எப்படின்னா, ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் காலை தானே, அது மாதிரி காதலனோட தொடக்கமும் காதலி அவங்க தொடக்கம் காதல் தொடக்கம் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வரியை வந்து அவங்க எழுதியிருந்தார் அவர். அதாவது சிந்தசைசர் மென்மையான அந்த இசையை அப்படியே கொண்டு போகிறது, வயலின் ஆரம்பித்து புல்லாங்குழலில் கொண்டு வந்து இன்டர்லூட் அதெல்லாம் பண்ணியிருப்பார். இளையராஜாவோட அது மேஜிக் அது.
1: இன்றைக்கி இப்போ வர ஒரு புதுப்படத்தில் கூட இந்த பாடலை அப்படியே பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தகவல். இன்னொன்று, அந்த அலைகள் ஓய்வதில்லை படமே எப்போவுமே நம்ம அதை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய படம். தமிழில் இதை படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே தெலுங்குலேயும் இதை படமாக்கியிருக்கிறாங்க. அதுலேயும் கார்த்திக் ஸ்மிதா வந்து தங்களுடைய வேடங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியிலையும் பாரதி ராஜாவால் ரீமேக் பண்ணியிருக்காங்க லவ்வர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில்.
0: இப்போ அடுத்த நேயர் என்ன பாடல் இறைவு செய்யணும் இல்லை, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
2: சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்
2: சார்? படம் புது புது அர்த்தங்கள், இதுல இருந்து குருவாயூரப்பா
0: கேட்டலாமா?
2: கேட்டல சார்.
0: நன்றி.

0: இறைவனையே சாட்சிக்கு அழைத்த பாடல் இது.
1: ஆமாம்,
0: குருவாயூரப்பா என்னுடைய காதலுக்கு நீதான்ப்பா சாட்சி அப்படின்ற மாதிரி, அதாவது பக்தியையும் காதலையும் ஒரே உணர்வாக வரிகள் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொன்று, எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒரு மேஜிக் செஞ்சுருப்பார்.
1: என்ன மேஜிக்?
0: ராதை உனக்கு சொன்ன வேதமன்னன் ஒரு மூணு இடங்களில் வரும், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி
1: பாடியிருப்பார்.
0: ஆமாம், ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, வேதம் என்ன அப்படின்னு வந்து ஒவ்வொரு சரணம் முடியும் போதும் ஒவ்வொரு மாதிரி அவர் தன்னுடைய குரலில் அவர் கொடுத்துருப்பார். முதல்ல பாரதிராஜா படம், இயக்குனர் இமயம், அடுத்தது இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் பாடல் கேட்டோம் நம்ம,
1: கவிஞர் வாலியோட பாடல் அடிகள்.
0: ஆமாம், கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: ஆமாம்,
0: இரவு இசை இனிமையில் இது வரைக்கும் நிகழ்ச்சியில் பங்குடைய நேயர்கள், பங்கு பெற விமர்சித்த நேயர்கள், கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே, வாட்ஸ்அப் வழியாக பாடல்கள் நேயர்கள் கேட்கலாம். 9538 546 1 இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியோடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது நியூஸ் அட் நைன்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi departs for home after concluding

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இனிய ராகம் இடைவிடாத இசைமழை.

அன்பு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னிசை கீதங்களின் பவனியாய் இடைவிடாய் இசைமழையாய் இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:33 நிமிடத்திற்கு

9:48 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

0: நிறைவு பெற்றது இனிய ராகம். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நமஸ்கார், சங்கீத் கே அகில பாரதிய கார்யக்ரம் மே ஆப்கா ஸ்வாகத் ஹை. ஆஜ் கே கார்யக்ரம் மே பிரஸ்துத் ஹை டாக்டர் ராமவர்பு மாதுரி தேவி கா கர்நாடக ஷைலி மே வீணா வாதன். திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. குட் ஈவினிங் லிசனர்ஸ், வெல்கம் டு த நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். டுநைட் வி பிரசென்ட் அ வீணா ரிசைட்டல் இன் கர்நாடிக் ஸ்டைல் பாய் டாக்டர் ராமவர்பு மாதுரி தேவி. டாக்டர் ராமவர்பு சரத் பாபு और श्रीमती विजयलक्ष्मी की बेटी डॉक्टर आर माधुरी देवी ने वीणा वादन की शिक्षा अपनी माताजी वीणा गुरु श्रीमती रामवर्प विजयलक्ष्मी के पास प्राप्त की. आपने संगीत की बारीकियां सुप्रसिद्ध वीणा विद्वान डॉक्टर ई मणि शंकर शास्त्री से सीखी. मनोधर्म का पालन करते हुए वीणा पर लयबद्ध तरीके से रस और भाव का प्रदर्शन डॉक्टर रामवर्प माधुरी देवी की विशिष्टता रही है. वीणा वादन में आकाशवाणी द्वारा ए ग्रेड प्राप्त डॉक्टर आर माधुरी देवी ने कई भारतीय और अंतर्राष्ट्रीय मंचों पर अपनी कला का प्रदर्शन किया है. आपको विभिन्न पुरस्कार

0: டாக்டர் ஆர் மாதுரி தேவிக்கு அகலி பிரஸ்துதி ஹே. ரீதி கௌடராகமே சந்த தியாகராஜ கி ரச்சனா நன்னு விடுச்சி கதல குரா ஜோ கி திரிபுட்ட தால் மே நிபத்த ஹே.
1: ஷினெக்ஸ் பிரசென்ட்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் செயின்ட் தியாகராஜா இன் ரீதி கௌல ராகம் திரிபுட்ட தாளம்.

நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜாய் ஹிந்த்.